0: லண்டனில் த கோர் ரோட் மற்றும் காஸ்டிலோ குரசிங் பகுதியில் அதிகாலை ஏற்பட்ட இரண்டு வாகனங்கள் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். கிழக்கு பெல்ஜியத்தின் ஹெஃபென்ஸ் பகுதியில் ஏற்பட்ட பாரிய காட்டு தீ சுமார் 3000 ஹெக்டேயர் நிலப்பரப்பை எரித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்த 250 மேற்பட்ட அவசர பணியாளர்கள் போராடி வருகின்றனர். வெளிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் 9வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். வெரைட்டி ரிசர்ச் நிறுவனம் நடத்திய ஜூலை 2026 கருத்து கணிப்பில் அரசாங்கத்தின் மீதான மக்களின் அங்கீகாரம் 50% குறைந்துள்ளது. இது கடந்த பிப்ரவரி 2026 ஏற்பட்ட தேர்தல் வெற்றிக்கு பின்னரான உச்சநிலையான 65% ஒப்பிடுகையில் ஒரு குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியாகும். இந்தியாவின் ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் 118 வீதிகள் மூடப்பட்டுள்ளன. கடுமையான காட்டுத்தீயின் பாதிப்பை ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா சந்தித்து வரும் நிலையில் கனடாவின் புகழ்பெற்ற சூப்பர் ஸ்கூப்பர் நீர் வீசும் விமானங்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. ஈரான் மீதான போர் 6வது மாதத்தை எட்டியுள்ள நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் தனது ஆரம்பகட்ட கடுமையான இலக்குகளை படிப்படியாக குறைத்து வருகின்றது. செம்மணி மனித புதைக்குழியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்களுக்கு நீதி கோரி நீதியின் ஊழம் 2 தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றுகின்றது. இலங்கையில் கடந்த 2025 மதுபான பயன்பாட்டில் ஏற்பட்ட சுகாதார மற்றும் பொருளாதார இழப்புகள் 335 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதாக மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. தமிழக டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட 11 வகை மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை ஒரே நாளில் நீக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் இடம்பெறும் வர்த்தக பேச்சுவார்த்தையில் வாகன உற்பத்தி தொழில்துறைக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்காவிட்டால் மோசமான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதை விட ஒப்பந்தமே இல்லாமல் இருப்பது நல்லது என பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 23 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 28 °C காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகளும் காணப்படுகின்றன. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 27 °C, நாளைய மறுதினம் அதிகூடிய வெப்பநிலையாக 27 °C, வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 °C காணப்படுகின்றது. நாளை பிற்பகலிலிருந்து மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகளும் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகான ஊர் ஒன்று இருக்குமா. அந்த அழகான ஊரில் வந்து ஒரு நாள் சரியான மழையாக, அந்த மழையின் வெள்ளத்தால் வந்து ஒரு மரக்குத்தியும் ஒரு மண்பானையும் மிதந்து வருமா. அப்பொழுது இந்த மரக்குத்தி வந்து அந்த பானையிடம் பார்த்து சொல்லுமாம், நீ மிகவும் பலவீனமாக இருக்கின்றாய், இந்த வெள்ளத்தால் உன்னால் சமாளிக்கவே முடியாது, நீ என்ன அருகில் வா, நான் உன்னை காப்பாற்றிக் கொள்கின்றேன் என்று சொல்லித்தான். இதை கேட்டு அந்த மண்பானை என்ன செய்திருக்கும், இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடரலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164642.

எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பாட? உலகம் இரண்டாக. ஆமாம், கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. இந்த பாடலை சந்தோஷ் மற்றும் சஞ்சீவினுடைய இசையமைப்பில், மது பாலகிருஷ்ணன் மற்றும் தீபாவின் குரலில்

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம். கண்ணன் கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு நன்றி
1: நன்றி.
2: ரேடியோ இருந்தா தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மற்ற வந்து இன்றைக்கு வந்து அருணாச்சலம் படத்துல வந்து அதாண்டா இதாண்டா அந்த பாட்டு கேட்போம். நீங்க சொன்ன கதைக்கு வந்து பானை என்ன சொல்லியிருக்கோம்னா, பானை சொல்லியிருக்கீங்கவா, நீ உருண்டு உருண்டு போவ, என்ன காப்பாத்த உனக்கு இல்லாத, நீ ஏறி இந்த எனக்குள்ள இரு, நான் கொண்டு போறேன், மிதந்து மிதந்து நான் போவேன்னு சொல்லுது.
1: அப்படி சொல்லிருக்கோம், நீ வந்து என்னுடன் இரு, நான் போ, நான் கூட்டிக்கொண்டு போறேன்.
2: ஓ, தன்னோட இருக்கிறதான் சேஃப் பண்ணு, உள்ளுக்கிரு, பெரிய மானம் தானே, நீ உள்ளுக்கிரு, நான் உன்னை அப்படி மிதந்து மிதந்து கொண்டு போறேன்
1: அப்படி சொல்லிருக்க. நிறைய யோசிச்சிருக்கீங்களா? அப்படியா, பார்க்கலாம். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி.
1: அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து SPBN குரலில் வழிக்கும் நேரம் 8:20 நிமிடம்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நலமாக உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களோட
3: மகிழ்ச்சியுடன். என்ன பாடல் தெரிவு?
4: வந்தாண்டா பால்காரன், அதை கேட்போம். உற்சாகமா
3: வந்தேன்டா பால்காரன். நீங்க நடக்க எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
4: எல்லாம் நடந்து முடிச்சு.
3: நல்லது. பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
4: நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
3: நன்றி. இந்த பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து, SPB-யின் குரலில்.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, செவந்தி அழைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் செவந்தி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி.
1: இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படத்துல இருந்து, நினைத்தது யாரோ.
1: நினைத்தது யாரோ, மனோஜ் ஜிக்கியும் பாடிய பாடல்.
2: ஆமா,
1: கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க குயின்சன்?
2: நல்லமா வாழ்க்கையா உள்ள நீங்க?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: தெளிவு வந்து காதல் ஓவியம் திரைப்படத்தில் சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை
1: எஸ்பிபி பாடிய பாடல்.
2: ஆமாம்,
1: நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீர்களா?
2: நான் கேட்கவில்லை.
1: கேட்கவில்லை, கதை சொல்வதா?
2: இல்ல, டைம் ஆச்சு.
1: கண்டிப்பாக பாடல் கேட்டு மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். August 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருரன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் பவானி கேக்குற, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சுகமா இருக்கோம், உங்க பாட்டுகள் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கோம்.
2: நல்லது, எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
3: நல்லா இருக்கு, 22-23 அணிக்கு அவ்வளவு ஒக்கே இல்லை, குளிரும் நல்லா இருக்கு.
2: நல்லது, சொல்லுங்க ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு வந்து பாட்ஷா படத்துல நான் ஆட்டோக்காரன் அந்த பாடல் கேட்போம்.
2: அந்த பாடல் SPB பாடிய பாடல்.
3: ஆமா,
2: கேட்டு மகளுங்கள் நன்றி.
3: நன்றி ராஜி.
2: நன்றி.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: நான் சங்கர் இருக்கிறேனாக்கா.
1: எப்படி இருக்கிறீங்க சங்கர்?
2: நல்ல சுகம் இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு.
2: ஓமாக்கா, ஆமா, வெளியில தெரியல, கொஞ்சம் டைம் இல்லாம போட்டது.
1: பரவாயில்ல, உங்க வருகைக்கு நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்
2: எனக்குக்கா? அந்த ரெட் படத்துல இருந்து ஒல்லி குச்சி உடம்புக்காரி என்ற பாடல் கேட்க விரும்புறேனாக்கா.
1: அந்த பாடல் ஆமாம் வருகிறது, கேட்டு மக்களுங்கள். நன்றி,
2: நன்றி, வணக்கம்,
1: நன்றி. இந்த பாடல் கே கே மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் மட்டுமணி 55 நிமிடம்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்களிடம் ஒரு கதையும் கேட்டிருந்தேன், அழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள், நன்றி. அந்த கதை என்னவென்றால், ஒரு அழகான ஒரு ஊர் இருக்குமாம். அந்த ஊரில் ஒரு நாள் சரியான மழையாம். அடமழையில் வந்து ஒரு மரக்குத்தியும் ஒரு மண்பானையும் மிதந்து வந்து கொண்டிருந்ததாம். அப்பொழுது அந்த மரக்குத்தி வந்து அந்த மண்பானையிடம் சொல்லிச்சாம், நீ மிகவும் பலவீனமாக இருக்கின்றாய், இந்த அலையில் வந்து உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது, நீ என்னருகில் வா, நான் உன்னை காப்பாற்றிக் கொள்கின்றேன் என்று சொல்லிச்சாம். அதற்கு அந்த மண்பானை என்ன பதில் கூறியிருக்கும் என்று கேட்டிருந்தேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு நன்றி. அந்த மண்பானை என்ன சொல்லி சென்றாலாம், உன் மனசு ரொம்பவும் நல்லதுதான், என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் உனக்கு நல்லதுதான், ஆனால் அந்த வெள்ளத்தின் வேகத்தில் வந்து அலைகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதால் நீ என்னை உடைக்க மாட்டாய் என்பதே எனக்கு தெரியும், அதனால் ஒரு முறை மோதினால் நான் சிதறி விடுவேன் என்பதால் மண்பானை என்று சொல்லிச்சான். நீ ஒரு முறை நீ என்னுடன் நீ மோதினே என்றால் நான் சிதறி விடுவேன் என்றுதான் அந்த மண்பானை. அதனால் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் என்னோட சேர்ந்து வராதே, தூரமாகவே போ என்று சொல்லிச்சான். உன்னுடைய நல்ல மனது என்னை காப்பாற்றாது, என்னை புரிந்து கொண்டு நீ விலகி நிற்பது தான் என்னை காப்பாற்றும் என்று சொல்லித்தான் அந்த மண்பானை. இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துகின்றது என்றால், வாழ்க்கையில் எல்லா நல்ல மனிதர்களும் நமக்கு பொருத்தமானவர்கள் அல்ல. சிலர் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்பதால் அவர்கள் நம்மை காயப்படுத்த மாட்டார்கள் என்பதை நமக்கு தெரியும். அதை விட யார் நல்லவர்கள் என்பதை விட யார் நமக்கு பொருத்தமானவர்கள் என்பதை அறிந்து நாங்கள் வாழ்வதுதான் இந்த வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் என்பதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்ற விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
1: மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருவா. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்வரும் செப்டம்பரில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு செல்லவுள்ளார். வவனியா மடுகந்தை பகுதியில் வீடு ஒன்றுக்குள் புகுந்து 51 வயது பெண்ணை தாக்கி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் தனியார் நிறுவனங்களை அணுமின் உற்பத்தியில் ஈடுபட அனுமதிக்கும் 2025 ஆண்டின் சட்டத்திற்கான வரைவு விதிமுறைகளை அணுசக்தி துறை வெளியிட்டுள்ளது. பிரபல கடிகார நிறுவனமான ரோலெக்ஸ், கியூபெக்கை சேர்ந்த சமூக ஊடக பிரபலமும் நகைக்கடை உரிமையாளருமான ஜூலியன் டுவேக்கோ மீது வழக்கு தொடர்ந்துள்ளது. ரோலெக்ஸ் பெயர் மற்றும் வர்த்தக சின்னம் கொண்ட கடிகாரங்களை மாற்றி அமைத்து விற்பனை செய்ததாக நிறுவனம் அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளது. நீண்ட காலமாக நீடித்து வரும் கொரிய போரை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டுவர வடகொரியாவுடன் நேரடி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியூங் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரி சலுகையை மீண்டும் பெறுவதற்கான புதிய விண்ணப்பத்தை மீளாய்வு செய்வதற்கான அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மாற்றுத்திறனாளிகள் தங்கியிருக்கும் பராமரிப்பு மையங்களில் 1/3 பகுதி மட்டுமே முறையாக பதிவு செய்யப்பட்டு அரசின் கண்காணிப்பில் உள்ளதாக ஐக்கிய நாவு உபக்குழு தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று மாலை வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தலைமையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பிரம்டனில் த கோர் ரோட் மற்றும் காஸ்டிலோக் கிராசிங் பகுதியில் அதிகாலை ஏற்பட்ட இரண்டு வாகனங்கள் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். கிழக்கு பெல்ஜியத்தின் ஹெஃபென்ஸ் பகுதியில் ஏற்பட்ட பாரிய காட்டு தீ சுமார் 3000 ஹெக்டேயர் நிலப்பரப்பை எரித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்த 250-க்கும் மேற்பட்ட அவசர பணியாளர்கள் போராடி வருகின்றனர். பலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் 9வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். வெரிட்டி ரிசர்ச் நிறுவனம் நடத்திய ஜூலை 2026 கருத்து கணிப்பில் அரசாங்கத்தின் மீதான மக்களின் அங்கீகாரம் 50% குறைந்துள்ளது. இது கடந்த பிப்ரவரி 2026 பெறப்பட்ட தேர்தல் வெற்றிக்கு பின்னரான உச்சநிலையான 65% ஒப்பிடுகையில் ஒரு குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியாகும். இந்தியாவின் ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் 118 வீதிகள் மூடப்பட்டுள்ளன. கடுமையான காட்டுத்தீயின் பாதிப்பை ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க சந்தித்து வரும் நிலையில் கனடாவின் புகழ்பெற்ற சூப்பர் ஸ்கூப்பர் நீர் விசிறும் விமானங்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமென்ற கோரிக்கை வலுத்துள்ளது. ஈரான் மீதான போர் 6வது மாதத்தை எட்டியுள்ள நிலையில் ரம் நிர்வாகம் தனது ஆரம்பகட்ட கடுமையான இலக்குகளை படிப்படியாக குறைத்து வருகின்றது. செம்மணி மனித புதைக்குழியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்களுக்கு நீதி கோரி நீதியின் மூலம் 2 தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெறுகின்றது. இலங்கையில் கடந்த 2025 மதுபான பயன்பாட்டினால் ஏற்பட்ட சுகாதார மற்றும் பொருளாதார இழப்புகள் 335 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதாக மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. தமிழக டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட 11 வகை மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை ஒரே நாளில் நீக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் இடம்பெறும் வர்த்தக பேச்சுவார்த்தையில் வாகன உற்பத்தி தொழில்துறைக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்காவிட்டால் மோசமான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதை விட ஒப்பந்தமே இல்லாமல் இருப்பது நல்லது என பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மழையான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 23 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 28 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 21 °C, நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 27 °C, நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 °C காணப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை பிற்பகலிலிருந்து மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன. வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 °C காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இதயராகம் நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 6642 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இதய ராகம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை. ஆண்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு கவிதை. அழக்கூடாது என்று சொல்லி அவர்களின் கண்ணீரை மறைத்து விடுகின்றோம். அழக்கூடாது என்று சொல்லி அவர்களின் கண்ணீரை மறைத்து விடுகின்றோம். வலித்தாலும் சிரிக்க வேண்டும் என்று சுமைகளை மட்டும் சுமக்க வைக்கின்றோம். வலித்தாலும் சிரிக்க வேண்டும் என்று சுமைகளை மட்டும் சுமக்க வைக்கின்றோம். அவர்களின் மௌனத்தை அகம்பாவம் என்று நினைக்கின்றோம். அவர்களின் மௌனத்தை அகம்பாவம் என்று நினைக்கின்றோம். ஆனால் அது பல நேரங்களில் சொல்ல முடியாத காயங்களின் சத்தமாகவும் அமையலாம். ஆனால் அது பல நேரங்களில் சொல்ல முடியாத காயங்களின் சத்தமாகவும் அமையலாம். குடும்பத்திற்காக தன் கனவுகளை புதைத்து கொண்டு மற்றவர்களின் மகிழ்ச்சியில் தன் வாழ்க்கையை தேடும் இதயங்கள் குடும்பத்திற்காக தன் கனவுகளை புதைத்து கொண்டு மற்றவர்களின் மகிழ்ச்சியில் தன் வாழ்க்கையை தேடும் இதயங்கள் பெண்களின் வழியைப் போலவே ஆண்களின் வழியும் உண்மையானதே. பெண்களின் வழியைப் போலவே ஆண்களின் வழியும் உண்மையானதே. அன்பும் புரிதலும் மரியாதையும் இரு பாலாருக்கும் சமமாக கிடைத்தால்தான் இந்த உலகம் இன்னும் அழகாகும். அன்பும் புரிதலும் மரியாதையும் இரு பாலாருக்கும் சமமாக கிடைத்தால்தான் இந்த உலகம் இன்னும் அழகாகும்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை. ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255.
2: இது இராக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நல்ல சுகமா நிலமா இருக்கேன்.
2: நல்லது. சொல்லுங்க, உங்களுடைய கவிதையை நாங்க கேட்போம். சொல்லுங்க. போன கிழமை காணவில்லை.
3: போன கிழமை நானு ட்ரிப்புக்கு போயிட்டேன்.
2: ட்ரிப்புக்கு போயிட்டீங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க.
3: ஆமா ஆமா,
2: நல்லது. சொல்லுங்க, கவிதையை கேட்போம்.
3: சரி, கேட்கலாம். அன்று உன்னோடு பேசுவதற்காக, அன்று உன்னோடு பேசுவதற்காக என் இரவு தூக்கத்தை தொலைத்தேன், என் இரவு தூக்கத்தை தொலைத்தேன். ஆனால் ஆனால் இன்று உன்னோடு பேசிய நினைவுகளை நினைத்து கொண்டு, ஆனால் இன்று உன்னோடு பேசிய நினைவுகளை நினைத்து கொண்டு என் இரவு தூக்கத்தை தொலைத்து கொண்டிருக்கிறேன். இதுவரையில் வேறாரையும் பிடிக்காத அளவிற்கு உன்னை பிடித்திருக்கிறது. காரணம் தெரியவில்லை, காரணம் தெரியவில்லை. ஆனால் இது மரணம் வரை நீடிக்கவே மனம் விரும்புகிறது. ஆனால் இது மரணம் வரை நீடிக்கவே மனம் விரும்புகிறது. எந்த உறவில் அதிக மன்னிப்புகள் வழங்கப்படுகிறதோ, எந்த உறவில் அதிக மன்னிப்புகள் வழங்கப்படுகிறதோ அந்த உறவில் பிரிவென்ற சொல்லுக்கே இடமில்லை. அந்த உறவில் பிரிவென்ற சொல்லுக்கே இடமில்லை. நான் உயிரோடு இருப்ப

0: இருப்பது எல்லோருக்கும் தெரியும். நான் உயிரோடு இருப்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் என் உயிர் உன்னோடு இருப்பது, ஆனால் என் உயிர் உன்னோடு இருப்பது யாருக்குமே தெரியாது உன்னை தவிர, யாருக்குமே தெரியாது உன்னை தவிர. நன்றி, வணக்கம் ரஜி.
1: நமக்கு தெரிந்து விட்டது. அழகான ஒரு கவிதை, எல்லோருடைய ஆண் மனதிலும் இருக்கும் ஒரு கவிதை தான். நல்ல ஒரு கவிதை, வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
0: நன்றி நன்றி. உங்களுடைய கவிதைகள்ல வந்து ஆண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா பேசிருந்தீங்களே.
1: ஆமா,
0: அது என்ன நிஜமாவே அப்படித்தானா?
1: உண்மையில் உண்மையைத்தான சொல்ல வேண்டும்.
0: உங்க வீட்டுல அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: நல்லது, பாடல் கேட்டு
0: நல்ல புரிதலுக்கு நன்றி நன்றி நன்றி.
1: என்ன பாடல் தெரியும்? என்ன பாடல்? ஆமாம், ஹரிச்சரன் பாடி ஒரு பாடல் கேட்டிருந்தார்கள். ஏ ரகுமானுடைய இசையமைப்பில் இளங்கோ கிருஷ்ணனுடைய வரிகளில் வந்த பாடல்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com.
1: இனிய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரதி செல்வி,
1: எப்படி இருக்கிறீங்க?
2: பலமாக இருக்கிறேன் நன்றி. நீங்கள்?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன் நன்றி.
2: உங்களுடைய கவிதைக்கும் வானிலின் கவிதைக்கும் வாழ்த்துகள். வானதின் அழகான கவிதை.
1: நன்றி. உங்களுடைய கவிதையை நாங்கள் கேட்போம், சொல்லுங்கள்.
2: எண்புகளின் எண்ணிக்கை தினமும் பெருக எங்களது உள்ளங்கள் நடுங்கி கிடக்கும். எண்புகளின் எண்ணிக்கை தினமும் பெருக எங்களது உள்ளங்கள் நடுங்கி கிடக்கும். கண்கள் காண வேண்டும் என்று சுத்தம் தவித்து காணாது போனவரை தேடி அலையும். அம்மணியின் ஆட்சியில் தொடக்கி வைக்க அடுத்தடுத்து வந்தோரு மாடி தீர்க்க கண்மணிகள் வலிந்தே பிடிக்கப்பட்டு காணாமல் போயினரே கடுகிய பொழுதில். அம்மணியின் ஆட்சியிலே தொடக்கி வைக்க அடுத்தடுத்து வந்தோரு மாடி தீர்க்க கண்மணிகள் வலிந்தே பிடிக்கப்பட்டு காணாமல் போயினரே கடுகிய பொழுதில். கள்ளமில்லா பச்சில பாலகரும் கரடி பூமியை அணைத்தபடி சிறுவனும் பள்ளிப்பையை சுமந்த மாணவனும் பால்குடி மரவா குழந்தையும் தாயும் சொல்ல முடியா கொடுமை தாங்கி செத்து புதைந்தனர் மண்ணின் மடியில். முல்லாய் குத்தும் மனதின் துயரம் முடியும் காலம் இப்போ வருமோ. தாயின் முன்னே மகளும் மறக்க தமையன் முன்னே தங்கையவள் வல்லூர்களின் பக்கிரமத்தில் துடிக்க பேயின் கையில் பூவாய் கசங்கி போன துயரம் என்ன சொல்வேன். ஆற்றாத வழியில் அகன்ற வாயுடன் ஆவி பிரிந்தது ஒரு உறவு. இடுப்பின் கீழே இல்லாத நிலையில் இறந்து கிடந்தது இன்னொரு உறவு. ஆற்றாத வழியில் அகன்ற வாயுடன் ஆவி பிரிந்தது ஒரு உறவு. இடுப்பின் கீழே இல்லாத நிலையில் இறந்து கிடந்தது இன்னொரு உறவு. தீயில் விழுந்த மலர்களாக தீந்தன் உறவுகள். நீதியின் தேவதை திறப்பாளா கண்களை, நீரியின் தேவதை திறப்பாளா கண்களை. எய்தவனும் செய்தவனும் சட்டத்தின் முன்னே தடையின்றி வர வேண்டும். எய்தவனும் செய்தவனும் சட்டத்தின் முன்னே தடையின்றி வர வேண்டும். தண்டனைகள் பெற வேண்டும். நன்றி.
1: ஆஹா, ஒரு வெளியுடன் ஒரு கவிதை. நீதியின் கண்கள் பிறப்பாளா, இன்னொரு அழகிய வரிகள் கோர்த்த ஒரு கவிதை. வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி நன்றி.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு? அந்த கவி உங்களுடைய கவிதையினுடைய வரிகளே என்ன சொல்வது, வார்த்தைகள் வர தழும்புது. என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கும் பாரதியார் பாடல் ஒன்று, நிற்பதில் நடப்பது நீங்கள் எல்லாம் மற்றும் அந்த பாடல்.
1: ஆமாம், ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி
1: நன்றி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
2: நானும்
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்க, உங்களுடைய கவிதையை கேட்போம். நாங்க சொல்லுங்க.
2: சொல்லலாம். நீ சூடும் பூவும் முக்தி அடையும் உன் அழகில் கண்டு, நீ பார்க்கும் கடக்கன் பார்வையும் ஒரு கவிதை பிறக்கும். நீ சுவாசித்த காற்றை தேடி நானும் காற்றா திரிவேன். நீ நீங்கி போயின் என் உயிரும் ஊசலாடும். நீ தந்த முதல் முத்தம் முடியும் வரை தொடரும். நீ தந்த வழி என் வாழ்க்கை வழியை மாற்றியது. நீ தந்த நீ எனது பாதி என்று நினைத்தேன். இருந்தும் நான் என்னை உனக்கு முழுமையாக தந்தேன். உனக்கு
1: வாழ்த்துக்கள்,
2: நன்றி.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
2: தாண்டவம் திரைப்படத்தில் நீ என்பதை நான் தான்.
1: ஒரு என்ன பாடல்?
2: ஒரு ஒரு பாதி கனவு நீ அணி.
1: நன்றி,
2: நன்றி, வணக்கம.
1: நன்றி. இந்த பாடல் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாருடைய சேமிப்பில், நாமத்துக்குமாருடைய வாரிகளில், ஹரிச்சரண் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரலில்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
5: புதிய
4: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: இதே ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம். நான் மலர்ந்திருக்கின்றேன்.
6: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். இன்னொரு கவிதை தான் சொல்லுறேன்.
6: சொல்லுங்க.
7: மனதோடு பேசும் அவள் நினைவுகள் நிஜமாக மாறும் போது நிற்காது பறக்கும் உணர்வுகள் அவள் உறவுகளை தாங்கிச் செல்லும் தங்க தோணியாக இதயத்தில் நீந்தி வரும் போது விடியலை தேடும் காலை பொழுது போல் அவள் கால் கொலுசு உள்ளத்தை உரசி எதிரொலிக்குவது போல அவள் துயர் மீண்டும் மீண்டும் கேட்க அவளை பார்க்க அவளோடு கைகோர்க்க துடிக்கும் அந்த நினைவுகள் கரங்களை அவளை இணைத்தவுடன் அவள் அன்புக்காய் படபடக்கும் இதயம் தடக்கு தடக்கு என்று மலைத்துளிகள் போல் சிந்தும் வானம் அவள் இரு கைகளை கோத்து மலைத்துளியாக அருகே நீந்தி வரும் போது நிஜங்களும் நிஜமாகின்றது. அவ்வளவுதான்.
6: நிஜங்களும் நிஜமாகின்றது. இந்த கால் கொலுசுதான் இவ்வளவு பிரச்சனை. வாழ்த்துக்களங்களுடைய கவிதைக்கு சொல்லுங்க. என்ன பாடல் தெரியும்?
7: என்ன மாயம் செய்த பாடல்?
6: அந்த பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
7: நன்றி.
6: இந்த பாடல் விஜய் ஆண்டனியுடைய இசையமைப்பில், விவகாவினுடைய வரிகளில், சங்கீத ராஜேஸ்வரனின் குரலில்.

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
4: இது ஏராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நன்றி. முதலாவது நேற்று தான் சென்று நானே சொன்னேன், நானொரு பொண்ணா பிறந்திருந்தா சிவபரியன்று பாடல் கேட்டிருப்பேன். நீங்க அன்னைக்கு அதற்கு பதிலாக ஆண்களுக்காக ஒரு அழகிய கவிதை சொன்னீங்கள், மேல அதற்கு என்னுடைய சிறந்த என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல மற்ற நான் வந்து கவிதை வந்து மரியாதையின் ரூபமான பெண் என்று சொல்றேன். ஒரு பொன்னின் அழகு அகத்தில் மலரும் அன்பின் அழகிய மொழி, இதழோரம் தவளும் மென் சிரிப்பின் ஆழமான அர்த்தத்தையும், இமைகள் மூடி மறைக்கும் மௌனத்தின் வழியையும் வார்த்தைகளொன்றை உணர்ந்து, தொடவில் இருந்தாலும் துடிக்கும் அவள் இதயத்திற்கு அன்பின் மொழியை தூதனுப்பி, அவள் இழந்த புன்னகையை மீட்டெடுக்க தெரிந்தவனே ஆணில் தனியோர் அழகன். அவள் யாருடைய நிழலமல்ல, தனக்கென ஒரு வானம் கொண்டவள். அவளை நேசிப்பது சொந்தமாக்குவதற்கல்ல, அவளை நேசிப்பது சொந்தமாக்குவதற்கல்ல, அவள் விரும்பும் வானத்தில் அவளாகவே பறக்க இடம் கொடுப்பது அன்பின் அழகு. எதிர்பார்ப்பின்றி அவளை மதிக்கும் அன்பின் மனிதனவன். அன்பு இதயத்தின் துடிப்பென்றால் மரியாதைக்குரிய பெண்மை அவன் இதயத்தில் இறையொலியாக திகழ்பவள். அந்த இறையொளி கண்களில் கனிவாக தெரியும், செவிகளில் பொறுமையாய் தங்கும், வார்த்தைகள் காயப்படும் நேரத்தில் மௌனத்தை தேர்ந்தெடுக்கும் மென்மையான பக்குவம், அதுவே மரியாதையின் ரூபம். மரியாதை என்பது பொருள் அல்ல, மனதில் மலரும் மென்மையான உணர்வு, நம் வார்த்தையிலும் நம் நடத்தையிலும் மௌனமாய் வெளிப்படும் நம் பண்பின் பிரதிபலிப்பு. அந்த தருணத்தில் மரியாதை தாய்மையின் கருணையின் வடிவபுறம். புண்ணியங்கள் நிறைந்தவளை, புண்ணியங்கள் நிறைந்தவளை புண்படுத்தும் வார்த்தைகளால் உதிக்காமல் அவள் புன்னகையை பார்த்து மகிழ்ந்து தரிசிப்பதை விட இந்த உலகில் அதற்கு மேலான பெரும் புண்ணியம் உண்டோ? உண்மையான அன்புக்கு விழிமேல் விழி தேவையில்லை, இதயம் புரிந்து கொள்ளும் மௌனமே போதும். பேசும் மொழி மௌனமாகி விட்டாலும் ஒருவரின் மகத்துவத்தை இன்னொருவர் மதிக்கும் வரை அந்த பேரன்பு தெய்வீக பேரொழியாய் தொடரும். காலம் அன்பின் கதவுகளை அடைத்தாலும் மாதாவின் மறுபடிவமான தூய உள்ளத்தை, மாதாவின் மறுபடிவமான தூய உள்ளத்தை பண்போடும் பணிவோடும் மதித்து வாழும் போது ஒரு நாள் இறைவன் அவளின் இதயத்தில் நம்பிக்கையான நண்பன் என்ற உயரிய இடத்தை வரமாக அருளலாம். மரியாதை மனதின் சுடராக ஒளிரும் வரை வரமாக கிடைத்த என் தெய்வீக பேரன்பு என் வளர்ச்சிக்கு இறைவன் தந்த ஆசியாயிருக்கும். ஒரு பொண்ணுக்கு ஒரு மனமுண்டு, ஒரு உலகமுண்டு, ஒரு சுய மரியாதை உண்டு என்று உணரும் இதயம், அதுவே அன்பின் மகத்துவம், அதுவே பண்பின் பெருமை, அதுவே அவளுக்கு கொடுக்கும் உயர்ந்த கருவ, அதுவே அவளுக்கு கொடுக்கும் உயர்ந்த கௌரவம், அதுவே மரியாதை என்ற ரூபம். நன்றி.
4: ஆக வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. அன்பு வந்து எல்லாத்தையும் வெல்லும், அப்படியா?
5: அன்பு எல்லாத்தையும் வெல்லும். ஆனால் இன்றைக்கு நான் கடவேற இழந்திருக்கிறேன். ஆனால் நான் எந்த பொறுமையும் இந்த அன்பும் நிச்சயமாக பூமியில இறைவன் இருக்கோ இல்லையோ, எனக்காக இறைவனை ஒரு நாளைக்கு இல்லாட்ட மனச்சாட்சி என்ற என்னோட கதைக்கு வெப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
4: வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு என்ன பாடல் தெரிவு?
5: பாண்டவர் பூமியில இருந்து தோளா தோளா கனவு தோளா அந்த பாடல்.
4: நல்லது, கேட்டமா கேளுங்கள். நன்றி.
5: நன்றி.
4: நன்றி. இந்த பாடல் ஜுகேந்திரன் மற்றும் சித்ராவின் குரலில்.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: இந்திய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் சுதன் ராஜி.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: இருக்கிறேன். நீங்கள நலமா இருக்கிறீர்கள் என்பது தெரியுது. இது ஒரு குறியீட்டு கவிதை என்றபடியே நேரடியா பொருள் கொள்ளாம கேட்கணும் என்று சொல்லிக்கொண்டு கவிதைக்குள்ள போறேன். நச்சு பாம்புகளுக்கு பயந்து அவற்றுக்கு கோயில் கட்டிவிட்டு, ஊடவும் ஒழியவும் முடியாத அட்டைகளை கல்லறிந்து கொன்று புலகாங்கிதமடையும் சமூகம். விரும்பினா இன்னொரு பந்தியை சேர்த்துக் கொள்ளலாம். மான் வடிவத்தில் வரும் ஊனாய்களுக்கும் நரிகளுக்கும் முன்னால் நெளிந்து ஓகாசம் அடையும், ஊடவும் ஒழியவும் முடியாத அட்டைகளை கல்லறிந்து கொண்டு கொன்று மகிழ்ச்சி அடையும் சமூகம். என்ன தேசமோ என்ன தேசமோ, பொய்கள் கூடியே நியாயம் பேசுமோன்ற பாடலை கேட்டேன்.
1: ஆமாம், கேட்டு மகன்கள் வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. நீங்க கேட்ட பாடலும் ஜேசுதாசனுடைய பாடல். கேட்டு மகளுங்கள், நன்றி.
2: நன்றி.
1: நன்றி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் இதயராகம் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 நபரும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்களும் தரப்படும். ஒழிக்கவிருக்கும் பாடல் மான் கராத்தே திரைப்படத்திலிருந்து அனிருத்தினுடைய இசையமைப்பில் கானபாலாவினுடைய குரலில், தேவா மற்றும் அனிருத்தின் குரலில்.

0: தமிழேஸ்தியின் இதயராக்கம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது, அவளுக்கென்றொரு மனம் திரைப்படத்திலிருந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற பாடல். இரண்டாவது, தூர நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து தங்கச்சங்கிலி நின்று போச்சு என்ற பாடல். மூன்றாவது, மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற பாடல். மற்றும் நான்காவது, படையப்பா திரைப்படத்திலிருந்து மின்சார பூவே பெண் பூவே என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது, கெனவே கிளையாதே திரைப்படத்திலிருந்து கண்ணோடு கண்ணோடு வந்த காதல் என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664446222. 5 பாடல்களை மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன். முதலாவது, அவளுக்கென்றொரு மனம் திரைப்படத்திலிருந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற பாடல். இரண்டாவது, தூர நின்று போச்சு என்ற திரைப்படத்திலிருந்து தங்கச்சங்கிலி நின்று போச்சு என்ற பாடல். மூன்றாவது, மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற பாடல். நான்காவது, படையப்பா திரைப்படத்திலிருந்து மின்சார பூவே பெண் பூவே என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது, கெனவே கிளையாதி திரைப்படத்திலிருந்து கண்ணோடு கண்ணோடு வந்த காதல் என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664446222.
1: Cross border AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
0: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்கள்.
2: இதான் நல்ல பாடல் எனக்கு பிடித்தது. 2, 5, 4.
0: 2, 5 மற்றும் 4. 1, 3 உங்களுக்கு பிடிக்கவில்லையா? முதலாவது, அவளுக்கு என்றொரு மனம் திரைப்படத்தில் இருந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இரண்டாவது, தூர நின்று போச்சு திரைப்படத்தில் இருந்து தங்கச்சங்கிலி நின்று போச்சு. மூன்றாவது, மின்சார கண்ணா திரைப்படத்தில் இருந்து உன் பேர் சொல்ல ஆசைதான். மற்றும் நான்காவது, படையப்பா திரைப்படத்தில் இருந்து மின்சார பூவே பெண் பூவே என்ற பாடல். ஐந்தாவது, கனவே களையாதே திரைப்படத்தில் இருந்து கண்ணோடு கண்ணோடு வந்த காதல்.
3: நன்றி.
0: வணக்கம் ஐயா. சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
4: சொல்லுங்க.
0: 5. நன்றி.
4: நாளை சந்திப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த

0: நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மாக்கா. நான் சங்கர் இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேன் சங்கர். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேனாக்கா.
0: நன்றி
1: சொல்லணும். மரியாதைங்கிற கவிதை வாச்சா அருமையான கவிதையாக்கா. என்ன பிடிச்சிருந்தது? மற்றதக்கா எனக்கு இதுல மூன்றும் அஞ்சும்.
0: மூன்றும் மற்றும் ஐந்துமா?
1: ஐந்தும்.
0: மற்ற ஒண்ணு பிடிக்கலையா?
1: இல்ல இல்ல, பிடிச்சது இப்ப எங்களுக்கு ஒரு பாட்டு பிடிக்கும் தானே, அந்த வரிசையில
0: நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். முதலாவது, அவளுக்கு என்றொரு மனம் திரைப்படத்திலிருந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற பாடல். இரண்டாவது, தூரை நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து தங்கச்சங்கிலி நின்று போச்சு என்ற பாடல். மூன்றாவது, மின்சார கண்ண திரைப்படத்திலிருந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற பாடல். நான்காவது, படியப்பா திரைப்படத்திலிருந்து மின்சார பூவே பெண் பூவே என்ற பாடல். ஐந்தாவது, கனவே களையாதே திரைப்படத்திலிருந்து கண்ணோடு கண்ணோடு வந்த காதல் என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்களையும் நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164462222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல், லேசா லேசா திரைப்படத்திலிருந்து ஹர்ஷ் ராகவேந்திரா மற்றும் ஸ்ரீயின் குரலில். ஒழிக்கும் நேரம் 10:18. நேரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மாதி.
0: வணக்கம். நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கோம்.
0: வெங்குவர் சூப்பரா இருக்கா? காலநிலை
2: நல்லா இருக்கு.
0: நல்லது. சொல்லுங்க.
2: எனக்கு வந்து 1, 3, 5.
0: 1, 3, 5. 10, 4 வேண்டாமா?
2: இல்ல, நல்ல வாடகை எல்லாம் கொஞ்சம் கூட பிடிச்சிருக்கு.
0: கூட பிடிச்சிருக்கு. நல்லது. நன்றி.
2: நன்றி.
0: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க முடியும் தொலைபேசி 4164462222.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது அவளுக்கு என்றொரு மனம் திரைப்படத்தில் இருந்து உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் என்ற பாடல். இரண்டாவது தூர நின்று போச்சு திரைப்படத்தில் இருந்து தங்க சங்கிலி நின்று போச்சு என்ற பாடல். மூன்றாவது மின்சார கண்ணா திரைப்படத்தில் இருந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற பாடல். நான்காவது படையப்பா திரைப்படத்தில் இருந்து மின்சார பூவே பெண் பூவே என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது கனவி கலையாதி திரைப்படத்தில் இருந்து கண்ணோடு கண்ணோடு வந்த காதல் என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-6222.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
6: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
7: CMR தமிழ் HD.
6: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
7: தமிழ் HD
6: தமிழ் HD.
4: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-6222. முதலாவது அவளுக்கென்றொரு மனம் திரைப்படத்திலிருந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற பாடல். இரண்டாவது தூர நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து தங்க சங்கிலி நின்று போச்சு என்ற பாடல். மூன்றாவது மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து உன் பெயர் சொல்ல ஆசைதான் என்ற பாடல். நான்காவது படையப்பா திரைப்படத்திலிருந்து மின்சார பூவே பெண் பூவே என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது கனவி கலையாதி திரைப்படத்திலிருந்து கண்ணோடு கண்ணோடு வந்த காதல் என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் சில நிமிடங்கள் இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-6222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் கலாப காதலன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் சுனிதா சாரதியின் குரலில். ஒழிக்க வந்த நேரம் 10:28.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-906-9999.
1: இதயராகம் நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாக்கள் அடிப்படையில் 3வது இடத்தை பிடித்த திரைப்படமான கனவே களையாதே திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணனின் குரலில் ஒலிக்கும் நேரம் 10:35.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: ராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான படையப்பா திரைப்படத்திலிருந்து ரகுமானினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வாரிகளில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் நித்யஸ்ரீயின் குரலில் வழங்கும் நேரம் 10:41.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9055-667-2
4: நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவின் குரலில் உழைக்கும் இந்த நேரம் 10:49.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: வாழும் வரை.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் மரங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இலிருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222-416-700-2222-j.ca. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆரூரன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: அனைவருக்குமான
0: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: HD ダブル HD。
1: カナダで Tamil ネンジャングレイウンドネイクムプラマンダティルヴィラ。Tamil Fest August 22-23 Markham Nagaril பாரம்பரிய கலைகள் சுவையான உணவுகள் வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா Tamil Fest August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள் கொண்டாடி மகிழுங்கள் விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா இதனை உடனே சரி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம் இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம் உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்
2: மார்க்க மக்களே தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்
2: பவுன் அடகு சேவை கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9067-667-7200
4: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம் புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை 23 சப்பரம் 28 மஞ்சள் திருவிழா செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்
5: 9 5 4 1 6 4 7 1 0 2 5 5
6: குரல் கேட்போம்
7: அதிகாரம் 13 அடக்கம் உடைமை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் சுட்டவடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட் கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem and did you
6: bar kalam closing that adikira nadi
7: customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155, 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-465-4661-416-465-4761-4765-4661.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆரூரன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
0: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள் 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
4: Franklin Law Firm ரவி நடராஜா.
5: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaagarangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும் 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Prithi Silvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஈரடியால்
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 13 அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய்ன் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
7: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 4167002222 j.ca.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
6: 9054176069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 9054176069.
8: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
9: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
10: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
11: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
12: Franklin Law Firm, ரவி நடராஜா.
13: Working for you.
11: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்போரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
13: Working for you.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
5: 416-897-0919. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles, வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள் 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் 18-ம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற
8: சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar khlamu closing da. Tadikkira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kondurukkundeerkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissanil Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 905-667-7200
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 50 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
2: 416-746-27.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-960-2462. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
7: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும், நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது, நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். August 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
7: பிரம்ப்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை. ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
8: 9545.
9: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638
2: அல்லது கால் தர்ஷன் 416-897-0919.
3: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
2: 416-897-0919.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 என்மானிலா சுமதி இந்த வெட்டிங் வருதுல்லே.
3: ஓமண்ணா அண்ணியும் வரணும்ன்றவர்.
2: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
3: வேற எங்க, அக்ஷய ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்லை இருக்கு.
0: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

தக தின தின தின நக நக நக தட்டுக்கு தான தான தான திகிட்ட திகிட்ட தகின தான தாக்கு தான திகித்து டகத தீ தீ தீ தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதினவனீதா அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சக மாலா எத்தனை முறைதா நீங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலு சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீ

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
8: Working for you.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
11: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: குறைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்திற்கு 3,000 முதல் 5,000 miles, வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடுவானது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
4: காசு வேணும்னு ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிண்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம். புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை. 23 சப்பரம். 28 மஞ்சத் திருவிழா. September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா. 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255.
4: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம். உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் மரங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம். ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்குமுங்க பட்டிமன்றம் தான், டீ கடைங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்க

கபச்சி ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ. ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ. பாடியில ஸ்கிராச் ப்ரோ. ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
3: மியூசிக் கனெக்ட்ஸ்.
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இன்று 17 ஆகஸ்ட் மாதம் 2026 ஆண்டு திங்கட்கிழமை. மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் பல்வேறு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். இடைவிடா இசை மலையுடன் நினைந்த உங்களுக்கு தொடர்ச்சியாக நேர் விருப்ப நிகழ்ச்சி மற்றும் இன்றைய கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து 7 தொடக்கம் 8 வரை நேர்கள் இசை தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்து எங்களது தெரிவுகளில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 8 தொடக்கம் 9 வரை உங்கள் அபிமானம் பெற்று நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற நீல் பதில் சொல் நிகழ்ச்சி இன்றும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. 4 பொழுதுகளும் இனிய பொழுதாக மாற இருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் 24 சேவையுடன் இணைந்திருங்கள். காட்டலையில் உங்களுடன் எஸ் எஸ் வாசன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி. மனத்தியால செய்திகள்.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: இலங்கையில் டெங்கு பரவல் காரணமாக இதுவரை அடையாளம் காணப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை 92,000 கடந்துள்ளதோடு டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 68 உயர்வடைந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா இன்று வெகு விமரிசையாக ஆரம்பமாகியுள்ளது. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு, காப்புறுதி மற்றும் போக்குவரத்து செலவுகளின் உயர்வு காரணமாக இலங்கையில் எரிபொருள் விலையை மீளாய்வு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக எரிசக்தி அமைச்சர் அனுராக் கருணாதிலக தெரிவித்துள்ளார். வட இலங்கையின் மிக உயரமான கட்டிடமாக அமையவிருக்கும் யாழ் ராயல் பேலஸ் என்ற வானுயர்ந்த குடியிருப்பு திட்டத்தை மேம்படுத்துவதற்காக டில்கோ ப்ளூ ஓஷன் ஹோல்டிங் லிமிடெட் நிறுவனம் இலங்கை முதலீட்டு சபையுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் சிற்றூழியர்களின் சீருடை விவகாரத்தை பெரிதாக்கி வைத்தியசாலைக்கு எதிராக இனரீதியிலான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாக கூறி அதனை கண்டித்து இன்று கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு வைக்கப்பட்டிருக்கும் குடிநீர் குளிரூட்டிகளில் ஈகோலாய் பாக்டீரியா இருப்பது பரிசோதனைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கர்நாடக வனத்துறையினர் மீது BNS 103 முதலாம் பிரிவின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2 கட்ட பணியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் போன்ற பனிமூடப்பட்ட கடினமான பகுதிகளில் டிஜிட்டல் முறையில் August 17 ஆரம்பமாகி அக்டோபர் வரை நடைபெறுகின்றது. நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்படும் வரி விதிப்பு முறை சீர்திருத்தத்தை ஒவ்வொரு கட்டமாக மேற்கொள்வதற்கு கனேடிய அரசு திட்டமிட்டுள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்லாங் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கீர் ஆகியோர் நேற்று தினம் காணொலி வாயிலாக சந்தித்து பேச்சுக்களை தொடர்ந்தனர். நியூஃபன்லேண்ட் மற்றும் லேப்ரடோர் மாகாணங்களுக்கான எரிசக்தி மற்றும் பொருளாதார மேம்பாடு குறித்த அறிவிப்பை அந்த மாகாண முதல்வர் கியூபெக் முதல்வரோடு இணைந்து இன்று வெளியிடுகின்றார். மேற்கு பசிபிக் பகுதியில் முன்னிறுத்தப்பட்டிருந்த தமது இறுதி விமானம் தாங்கி கப்பலை அமெரிக்கா தற்காலிகமாக திரும்ப பெற்றிருக்கின்றது. இதனால் சீனா தனது நடவடிக்கைகளை தொடர்ந்து விரிவுபடுத்தி வரும் அந்த பகுதியில் அதன் ராணுவ இருப்பில் ஒரு இடைவெளி ஏற்பட்டுள்ளது. சீனாவோடு தொடர்புடைய தொழில் அதிபர் ஒருவர் வெள்ளை மாளிகையில் இருந்து 650 தொலைவில் வணிக கட்டடம் ஒன்றை கொள்வனவு செய்திருக்கின்றார். இது பாதுகாப்பு குறித்த கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் 13,000 மேற்பட்டோர் இடம்பெயர்ந்திருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு உதவிகளை வழங்க மீட்புக் குழுவினர் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்ற இஸ்ரேலும் ஹொண்டுரஸும் நேற்று தினம் இடம்பெற்ற விழாவில் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி. 101.3 CMR தமிழ்ச்சி
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்ரீயுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்று பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற நேர்களுக்கு இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள். திருமண நாளை கொண்டாடும் நேர்களுக்கு எங்களது இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சுபமங்கல காரியங்களில் ஈடுபட நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாள் இனிய பொழுதாக தொடர்ச்சியாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள், இன்றைய நாளில் பல்வேறு விதமான சுயம்சங்கள் பொருந்திய நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் வழமை போல் இன்றைய தினமும் இணைந்திருக்கின்றோம். நீங்களும் உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம். அது மட்டுமல்ல, எங்களது திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சி கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் இன்றும் பல பாடல்களை நாங்கள் உங்கள் செவிகளுக்கு இனிமையாக மட்டுமல்ல, கொஞ்சம் அந்த பாடல்கள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் பற்றி அந்த பேசிக்கொண்டு அந்த பாடல்களை வழங்க இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 7 மணி தொடக்கம் 8 மணி வரை இசைத்தேர்வில் எங்கள் தெரிவில் கொண்டு வருகின்ற பாடல்கள், உங்கள் விருப்பமான பாடல்களுக்கு நீங்கள் 2 பாடல்களை தெரிவு செய்யலாம். இசைத்தேர்வு நிகழ்ச்சி இடம்பெறும் 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்களது அபிமானம் பெற்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி இன்றைய தினமும் இடம்பெற இருக்கின்றது. இந்த 4 மணி பொழுதுகளும் இனிய பொழுதாக நிச்சயமாக அமைய இருக்கின்றது. காற்றலை வழியே இணைந்திருங்கள். உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தனியே வட அமெரிக்க கண்டம் மட்டுமல்ல, கடல் கடந்து பல்வேறு விதமான நாடுகளிலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கின்ற நேர்கள் பலர் இருக்கின்றார்கள். தனியே நாங்கள் எமது கனடா அமெரிக்கா மட்டுமல்ல, நேர்களே ஆப்பிரிக்க கண்டத்தில் கூட இருந்து கொண்டு எங்களது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கின்ற நேர்கள் இருக்கின்றார்கள். எங்களது இலங்கை நேர்கள், இந்திய நேர்கள் பலர் ஆப்பிரிக்க கண்டங்களில் வாழுகின்றார்கள். அவர்களது பின்னூட்டல்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. அதேபோல் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இதை விட தென் அமெரிக்க கண்டங்களில் வாழுகின்ற எங்களது தமிழ் பேசுகின்ற உறவுகள், ஐரோப்பா கண்டம் என்று பல கண்டங்கள் கடந்து எங்களது இந்த சமுத்திரங்கள் எல்லாம் கடந்து பல தேசங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பயணியுங்கள் சிஎம்ஆர் தமிழ்ஸ்ரீயுடன்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழைங்கள்.
3: 416-700-2222 416-700-2222 J.CA.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: நேரம் இப்பொழுது 5:09. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம் கோதாஸ், கேட்கிறோம். நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நல்ல நலம், நன்றி. நீங்க நலமா?
1: நான் நலமா, மகிழ்ச்சியா உற்சாகமா
0: இருக்கிறேன்.
1: இத பார்த்தா, டைட்டில பார்த்தா நித்ய ஸ்ரீமாதவனுக்கு பிறந்த தினம்.
0: இல்ல இல்ல, நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருவீங்க என்ன? அதுக்கு அதுல ஒரு விஷயம் இருக்குது, நான் பிறகு சொல்றேன் என்னன்னு. சரி,
1: எனக்கு கவிதை பாட நேரம் இல்லை படத்துல இருந்து மாணிக்க சிலையே மன்மத கலையே அந்த பாடக்கப்ப
0: மாணிக்க சிலை என்றன. எங்களுக்கு பழைய ஒரு பாடல் நினைவுக்கு வரும். என்ன
1: பழைய பாட்டு?
0: மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவது
1: என்ன?
0: அது என்ன? அது நல்ல பாடல். இந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி, நன்றி.

0: அது கவிதை பாட நேரமில்லை திரைப்படத்தில் வைத்தியநாதன் இசையில் பாட இந்த வேளையிலே குகதாஸ் விருப்பத்தில் எஸ்பிபி மற்றும் ஜானகி குரல்களில் ஒலித்தோம். இந்த நேரம் 5:15.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிளிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 6479247638 அல்லது கால் தர்ஷன், 4168970919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 4168970919.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைப்போம். வணக்கம். ஓ நல்லம் இதயன், நன்றி. நீங்கள் எப்படி?
1: நல்லமா இருக்கிறேன்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கிறேன்.
1: வணக்கம். நன்றி. வணக்கம்.

0: இந்த உலகம் சுற்றும் வாலிபனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு எந்த திரைப்படத்துக்கும் இல்லை என்று சொல்லலாம். அது பழைய பாடல்களை விரும்பி கேட்பவர்களாக இருக்கலாம், புதிய சந்ததியாக இருக்கலாம், அனைவருக்கும் ஒரு ஈர்ப்பு இந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்பட பாடல்களில் இருக்கும். சின்ன சிறுசுகள் கூட அந்த பாடல்களை மனனம் செய்து பாடத் தொடங்கி இருக்கின்றார்கள். 1973 வந்தது. ஒரு முறை நானும் பஞ்சாட்சரம் அவர்களும் பேசி கொண்டிருந்த போது எம்ஜி ராமச்சந்திரன் இந்த பாடல் இந்த திரைப்படத்தை அவர் முதலமைச்சராக வந்த பின்னர் தான் அவர் பாடி அது பஞ்சாட்சரம் சரியாக சொன்னார். அவர் கட்சியிலிருந்து மாறுகின்ற போது தான் இந்த பாடல் இந்த திரைப்படம் வெளிவந்தது 1973. ஆரம்பத்தில் இந்த திரைப்படத்தை ஜப்பானில் படம் பிடிப்பதற்காக சென்றபோது கலைஞர் கருணாநிதி விமானத்தில் வைத்து பயணம் அனுப்புகின்றார். வரும்போது திமுகவிலிருந்து பிரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றுகின்றது இந்த திரைப்பட காட்சியில் தான். 1977-1978 அவர் முதலமைச்சராக பதவியேற்கின்ற போது வெளிவந்த திரைப்படங்கள் இரண்டு. அது நான் தவறுதலாக இந்த திரைப்படத்தை சொன்னேன், நான் பஞ்சாட்சரம் அவர்களுக்கு சொன்னேன். ஒரு முறை அதை மீண்டும் சரியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்வேன். நீங்கள் சொன்னது போல் சரி என்பதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது, அதுக்காக சொல்கின்றேன். 1977-1978 வெளிவந்த அவர் முதலமைச்சராக வருகின்ற போது வெளிவந்த திரைப்படங்கள் மீனவன் என்பன். மீனவன் என்பன் இவர் முதலமைச்சராக தெரிவானவுடன் ஓரிரவில் மிக வேகமாக நடித்து முடித்து கொடுத்த திரைப்படம் மீனவன் என்பன். அதன் பிறகு வந்த திரைப்படம் 1978 மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். நான் அதைத்தான் தவறுதலாக உலகம் சுற்றும் வாலிபன் என்று கொஞ்சம் சொல்லி கொண்டேன். பஞ்சாட்சரம் அவர் நான் சொல்லிவிட்டேன் என்று அது ஆகி வண்ணில ஏற்றுக்கொண்டு விலகி சென்றார். ஆனால் உண்மையில் என்னவென்றால் அது மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் தான் எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சராக வந்த பின்னர் வெளிவந்த திரைப்படம் மீனவன் என்பன் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டி என்ற வகையில் இந்த உலகம் சுற்றும் வாலிபனுக்கு ஒரு பெரிய வரலாறுகள் இருக்கின்றது. அது வீரப்பன் அது எம்ஜிஆர் தனது சொந்த செலவில் தயாரித்த வீரப்பன் மற்றும் எம்ஆர் வீரப்பன் வீரப்பன் சந்திரக்கடத்தல் வீரப்பன் இல்லை, அவரும் எம்ஜி ராமச்சந்திரனும் சொந்த தயாரிப்பில் உருவாக்கிய திரைப்படம். இந்த தங்கத்தோணியிலே என்பது ஒரு நல்ல இசை தட்டு இசை கோலம், அதை கேட்கின்ற போதெல்லாம் ஒரு ஈர்ப்பு வரும். எம்எஸ் விஸ்வநாதன் கேஜே ஜேசுதாஸ் சுசீலாவை பயன்படுத்தி வாலியின் வரிகளில் பூபாலி மோகனம். இது பூபாலி என்பது பொதுவாக இந்துஸ்தானியில் இது பூபாலி ராகம் என்று அழைக்கப்படும். ஆனால் எங்களது கர்நாடக இசையில் இதனை மோகன ராகம் என்று அழைப்பார். அந்த மோகன ராகத்தில் எத்தனை இசை கருவிகள் பாருங்கள், அதை சொல்ல வேண்டும். அதுக்காகத்தான் அந்த சிம்பிள்ஸ் ட்ரம் செட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை அவ்வப்போது இடையிடையே தாளக்கட்டாக பயன்படுத்தி ஒரு ஈர்ப்பை கொண்டு வருவார் அந்த பாடலில். புல்லாங்குழல் வயலின் வயலோ செல்லோ அது மட்டுமல்ல ஒகஸ்டிக் கிட்டார் தபேலா தபேலா மட்டுமல்ல பொங்கோஸ் கொங்கோ இந்த ரெண்டு கருவிகளையும் தாளக்கட்டுக்களுக்காக மிக உன்னதமாக இந்த பாடலில் பயன்படுத்தியிருப்பார். அது இது என் விருப்பத்தில் ஒளித்தோ இந்த நேரம் சரியாக 5:24. அந்த பாடலை பற்றி ஒரு சில விடயங்கள் சொல்ல வேண்டும் போல ஒரு ஈர்ப்பு வந்தது அந்த குழப்பத்தை நீக்குவதற்காக. நேரம் சரியாக 5:24. நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களுடன் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா பிரைஸ் பெஸ்டா டெலிவரி ஃபாஸ்டா ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம். ஓ நலம் மதன், நன்றி. நீங்கள் நலமா?
1: நன்றி
0: வணக்கம்.

அந்த பாடல் பிரியமானவளே திரைப்படத்திலிருந்து. மதன் விருப்பத்தில் ஒளித்தோ இந்த நேரம் சரியாக 5:31 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். உங்களது விருப்ப பாடல்களை நேர்கள் 6 வரை கேட்டு மகிழலாம். இந்த பாடல் உங்களது எஸ் ஏ ராஜ்குமார் இசை, ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஆகியோரது குரல்களில் ஒலித்து ஓய்ந்தது.

0: நேயர்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543 உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம்
1: குயின்சன். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லமா வாழ்த்தியா இல்லோ நீங்க?
1: ஓ நல்லம், மகிழ்ச்சியா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் குயின்சன்?
2: புதிய மம்பட்டியா படத்தில் இருந்து சின்ன பொண்ணு செயல போல.
1: அந்த பழைய பாட்டு எப்படியே வருது புதிய மம்பட்டியா?
2: ஆமா ஆமா,
1: பாடினாக்கள் மட்டும் வேறு. குழப்பமா இருக்கும். தியாகராஜனும்
2: மகன்
1: இங்கே ஹரிஷ் ராகவேந்திரா சாயிதா இருவரும் பாடின தமிழ் தான் இசையமைப்பின். வரிகள் மட்டும் ஒரே நினைக்கிறேன், வைரமுத்துவே அந்த வரிகளை தந்தது. என்ன ஈர்ப்பு இந்த பாட்டுல? என்ன ஈர்ப்பு உங்களுக்கு?
2: நினைவு வந்த நான் இந்த பாட்டு அடிக்கடி கேட்பேன்.
1: அதான் கேக்குறேன், அடிக்கடி கேக்குறேன். நீங்க
2: ஈர்ப்பு வந்த மம்பட்டியானங்கிட்ட மண்ணுக்காக
1: மண்ணுக்காண்டி
2: போறாரு அப்படி நினைச்சு போறாங்க.
1: சரி சரி, நன்றி.
2: மண் மீட்பு
1: நன்றி நன்றி.

0: மம்பட்டியான் திரைப்படத்திலிருந்து குயின்ஸ் விருப்பத்தில் அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 5:40 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியுடன்
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
3: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
4: வணக்கம்
0: வாசன்.
4: போட்டு வைத்த வட்டநிலா, புன்னகையில் பாட்டெழுதும் வண்ணப்புறா, திருமணமான அநேகமான பெண்கள் விடும் பிரதிதல் தான் அந்த படத்தின் பெயர்ல வருது. என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான், அதான் படத்தின் பெயர். ஜெயச்சந்திரன் குரல் சுனந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
0: ஜெயச்சந்திரன் சுனந்தா சுனந்தாவுக்கு கொஞ்சம் கூச்சம், ஜேசுதாஸ் ஜெயச்சந்திரனோட சேர்ந்து தான் கூட பாடுறது. அப்ப ஜெயச்சந்திரன் தான் கொஞ்சம் உற்சாகம் கொடுக்கற, நம்பிக்கை கொடுத்து பாட பண்றது.
4: நல்லா இருக்கு பாட்டு, எனக்கு விரும்பின பாட்டு கேட்போம் கொண்டு
0: பாக்குறேன். உங்களோட அந்த விடயத்துக்கு நான் வந்துட்டேன்.
4: நன்றி.
0: நன்றி.

0: என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். இந்த வேளையில் ஜெயச்சந்திரன் சுனந்தா குரல்களில் எஸ்பி சரண் விருப்பத்தில் ஒழித்தோய்ந்த நேரம் 5:48.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற
4: சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம். ஓ மாலை வணக்கம் சத்யா, எப்படி இருக்கீங்க? ஓ நான் என்ன பாடு?
1: எனக்கு ராமலட்சன் படத்துல இருந்து படிச்ச விழியிலே என் விழியிலே ஒரு பூ பூத்தது.
0: விழியில் உன் விழியில் ஒரு பூ பூத்தது பாடல்
1: என்ன?
0: சரி, அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி. நிகழ்ச்சி பயணங்கள் முடிஞ்சது போல. கொஞ்சம் தொடர்ந்து பயணங்கள் முடிவதில்லை தான் சத்யாட பாடல்கள். சரி, நன்றி நன்றி.

அந்த பாடல் ராம் லக்ஷ்மணன் திரைப்படத்திலிருந்து. இசைஞானி இளையராஜாவின் இசையில் சத்யா. விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 5:55.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர நிகழ்ந்தார். வணக்கம்,
1: இனிய மாலை வணக்கம் வாசன். ரவிசங்கர் பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் நலம் ரவிசங்கர், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நல்ல சுகமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: பயணத்தோடு இருக்கிறீர்கள்?
1: ஆமா, மோட்டார் சைக்கிள்ல இப்ப ஹாமில்டன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு.
0: இவ்வளவு நேரமா வீடு வரிசை?
1: முக்கால் மணி நேரம் ஆகும் இங்கிருந்து.
0: ஓ
1: 45 மினிட்ஸ். QEW ல சரியான டிராபிக்.
0: என்ன பாடல் குழந்தைங்க
1: இன்னைக்கு கொண்டு வந்த பாடல்? கொடிமலர் படத்துல கண்ணதாசன் வரிகள், MS விஸ்வநாதன் இசை, பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடின மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும்.
0: எங்களது கீத சந்தங்க நிகழ்ச்சியில கொண்டு ஒளிபரப்பு செய்வேன், கேட்டுக்கொண்டிருப்பீர்கள்
1: தானே?
0: அதுல கொஞ்சம் கதைப்பம் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.
1: கண்டிப்பா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியில.
1: நன்றிங்க.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்
0: தீபன், சொல்லுங்க.
2: ஓ
0: நலம் தீபன், நீங்கள் எப்படி?
2: நல்லா இருக்கோம்.
0: சரி, என்ன பாடல்?
2: எனக்கு வந்து செல்லைட் வந்து படம் வந்து முத்தமாலே. முத்தமாலே
0: என்ன படம்?
2: சட்டலைட்.
0: சட்டலைட்டா?
2: ஆமா.
0: ஆ சரி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
2: தேங்க்யூ.

0: வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிலவும் தீவிர மயக்கவியல் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பற்றாக்குறை தொடர்பில் சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். பொதுமக்களும் இதற்கு உடனடியாக நிலையான தீர்வினை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கடந்த 3 மாதங்களாக இந்த வைத்தியசாலை ஒரே ஒரு மயக்கவியல் நிபுணரோடு மட்டுமே இயங்கி வருவதாக சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த ஒரே ஒரு நிபுணத்துவ மருத்துவரே அவசர மற்றும் விபத்து சிகிச்சை அறுவை சிகிச்சை கூடங்கள் பல துறைகளில் வழக்கமாக அறுவை கூடங்கள் எலும்பியல் அறுவை கூட மற்றும் பிற சிகிச்சை முறைகளுக்கான மயக்கவியல் ஆதரவு ஆகிய அனைத்தையும் கவனிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக வழக்கமான அறுவை சிகிச்சை தேவைகள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதோடு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள், வேதனை தணிப்பு சிகிச்சைகள் மற்றும் அவசர காயங்களுக்கான அறுவை சிகிச்சைகள் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காது மூக்கு தொண்டை, இஎன்டி, வாய் மற்றும் முகச்சீரமைப்பு, மகப்பேறு மற்றும் பெண் நோயியல் எலும்பியல் சிகிச்சைகளும் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் காத்திருப்பு காலம் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர நிலைகளில் நோயாளர்கள் யாழ்ப்பாணம் அல்லது அனுராதபுரம் போதுன வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டும் தற்காலிக ஏற்பாடுகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையை நம்பியிருக்கும் மக்களின் நலன் கருதி நிலவும் மயக்கவியல் நிபுணர் பற்றாக்குறைக்கு உடனடி மற்றும் நிலையான தீர்வை வழங்குமாறு பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட சுகாதார அதிகாரிகளிடம் அவசரமாக கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கல்முனை ஆதார மருத்துவமனையில் புதிய சிற்று ஊழியர்களாக 9 பெண் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டமை தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சையை தொடர்ந்து மருத்துவமனையின் நிரந்தர சேவையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றன. மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் ஊழியர்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள தேவையற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கத்திலேயே இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக தொழிற்சங்க தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாக மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளுக்கும் அவர்களுக்கான அத்தியாவசிய மருத்துவ சேவைகளுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சிற்று ஊழியர்களின் நியமனம் தொடர்பான பிரச்சினைக்கு உரிய தீர்வொன்றை பெற்றுக் கொடுப்பதோடு மருத்துவமனையின் நிர்வாக செயற்பாடுகள் மற்றும் ஊழியர்களின் பணிச்சூழலில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே தொழிற்சங்கங்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசியலமைப்பின் 22 திருத்தம் உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதமளவில் நிறைவேற்றப்பட உள்ளது. குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் உயர்நீதிமன்றத்தில் சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தலாம் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நளீந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நேரடி விமான சேவை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான 3வது விமானம் கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை நேற்றைய தினம் சென்றடைந்தது. வியட்நாமின் ஹோசிமின் நகரத்தில் இருந்து சென்ற VN-671 என்ற இலக்கத்தை கொண்ட ஏர்பஸ் A320 ரக விமானத்திற்கு பாரம்பரிய நீர்த்தாரை மரியாதை செலுத்தப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த 3வது விமான பயணத்தின் மூலம் 164 பயணிகள் இலங்கையை சென்றனர். அத்துடன் அதே விமானத்தில் 172 பயணிகள் வியட்நாம் நோக்கி புறப்பட்டனர். இந்த நேரடி விமான சேவையின் கீழ் வாரத்தில் 3 நாட்கள் குறிப்பாக ஞாயிறு, புதன் மற்றும் வெள்ளி ஆகிய தினங்களில் கட்டுநாயக்கவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் விமானப் பயணங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்காக 4 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்கள் செலவாகிறது. புதிய விமான சேவையை வரவேற்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் விசேட நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையகத்தின் உத்தரவின்படி காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. காவிரி மேலாண்மை ஆணையகத்தின் உத்தரவுகளை கர்நாடகம் முறையாக செயல்படுத்தாததால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதிட்டது. மழை அதிகமாக பெய்தால் உபரி நீரை மட்டுமே கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அணைகளில் நீரை முழுமையாக சேமிக்க முடியாததால் கர்நாடகம் தண்ணீரை திறந்துவிட்டதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் காவிரி ஆணையக உத்தரவை செயல்படுத்தாத விவகாரத்தில் உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கோரிக்கை விடுத்தது. இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் மற்றும் அமெரிக்காவின் 250வது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக அமெரிக்க வாழ் இந்தியர்கள் ஒரே இடத்தில் அதிகளவிலான கொடிகளை நாட்டி கின்னஸ் சாதனை படைத்திருக்கின்றனர். இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் August 15. அதேபோன்று கடந்த July 4 அமெரிக்காவின் 250வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இந்த இரண்டு நிகழ்வுகளையும் சிறப்பிக்கும் விதமாக நியூஜெர்சியில் உள்ள அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மேற்கொண்ட செயல் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. இந்திய துதை தூதரகம் மற்றும் இந்திய சங்கங்களின் கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து சோஹோ நிறுவனத்தின் ஆதரவோடு அதிகளவான இந்திய மற்றும் அமெரிக்க கொடிகளை நாட்டி இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக ஆட்சியின் 100 நாட்களில் 5 காவல் மற்றும் சிறை மரணங்களும் 4 மாணவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றிருப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சி முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேகதாது விவகாரம் உட்பட்ட பிரச்சினைகளை முதலமைச்சர் விஜய் கவனத்தில் கொள்வாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வெறும் சினிமா வசனம் போல பேசிவிட்டு செல்வது அல்ல அரசு நிர்வாகம் என்றும் காவல் சிறை மரணங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் வாய் திறக்க மறுப்பது ஏன் என்றும் உதயகுமார் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
2: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் இப்பொழுது முதல் 7 மணி வரை கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.

நேர்கள் கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற நேரம் இது. இன்றைய நாளிலும் நாங்கள் பல்வேறு விதமான பாடல்கள், அவற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்புகள் என்பதை பற்றி உங்களுடன் ஒரு மணிப்பொழுதை நாங்கள் செலவிட வந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் அந்த பிஜிஎம் கொண்டு வருகின்ற போது நேர்கள் கேட்பதுண்டு, என்ன காரணத்துக்காக இந்த பிஜிஎம் வருகின்றது என்றெல்லாம் அலசுவார்கள், தாங்களாகவே ஆராய்வார்கள். இன்றைக்கு பிஜிஎம் வந்திருக்கின்றது, இந்த பாடல் ஒழித்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் ஒரு நேர் குகதாஸ் நினைக்கின்றேன் கேட்டார், என்ன நித்யஸ்ரீ மகாதேவனின் சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைக்கு? அப்படி அல்ல, இன்றைக்கு சங்கர் என்று சொல்லி ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், அவரது பிறந்தநாள். மாபெரும் திரைப்படங்களை தயாரிக்கின்ற ஒரு சங்கர் சண்முகம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், தயாரிப்பாளர், அது மட்டுமல்ல திரைக்கதை வசனகர்த்தா, ஒரு நடிகரும் கூட. இப்படி பல பரிமாணங்களை, பல் ஆளுமை திறன்களை கொண்டிருக்கக்கூடிய எஸ் சங்கரது பிறந்த நாளையொட்டி அவரது இயக்கத்தில் உருவான பல திரைப்படங்களில் இருக்கின்றன. அதில் ஒரு சில திரைப்படங்களை எடுத்து அதிலிருந்து பாடல்களை கொண்டு வந்திருக்கின்றோம். 1993 வெளிவந்த ஜென்டில்மேன் திரைப்படம் தான் அவர் முதலில் இயக்கிய திரைப்படம். அந்த முதல் திரைப்படமே ஒரு மிகப்பெரிய விருதுக்கு பாத்திரமானதாக அமைந்தது. ஒரு விருது அல்ல, 2-3 விருதுகளை தட்டி சென்றது. சங்கருக்கும் அது ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் என்ற தமிழ்நாடு அரசாங்கத்தின் விருதை பெற்றுத்தந்தது. பெரும்பாலும் சங்கர் தனது திரைப்படங்களில் ஏ.ஆர். ரகுமானை தான் பயன்படுத்துவதுண்டு. அவர்கள் இருவரும் சேர்ந்து 11 திரைப்படங்களில் ஒன்றாக பணியாற்றியிருக்கின்றார்கள். சங்கர் இயக்க, ஏ.ஆர். ரகுமான் இசையமைக்க என்று திரைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதற்கு பல திரைப்படங்கள் சான்று. இந்தியன், ஜென்டில்மேன், ஜீன்ஸ் என்று பல திரைப்படங்கள் தொடராக சங்கர் ஏ.ஆர். ரகுமான் இணைவில் வெளிவந்திருக்கின்றன. அதேபோல் அந்த திரைப்பட பட்டியல்களை நாங்கள் நீட்டிக்கொண்டே செல்லலாம். அன்னியன், சிவாஜி, எந்திரன், 2.0 என்று பல திரைப்படங்கள். ஆரம்ப காலத்தில் 1963 August 17 கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவர் சங்கர். முத்துலட்சுமி மற்றும் சண்முகம் ஆகியோரது புதல்வன். ஒரு இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறை சார்ந்தவர் என்றாலும் சிறு வயதில் தொடக்கம் சங்கீதத்தில் மிகச்சிறந்த ஈடுபாடு நாட்டமும் கொண்டு அதற்காக உழைத்தவர். அவர் ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வர, மிகச்சிறந்த ஒரு இசை சார்ந்த விடயங்களில் தன்னை ஈடுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஆரம்பத்தில் அவருக்கு இருந்தது. என்றாலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமைந்தது சந்திரசேகர், எஸ். ஏ. சந்திரசேகர். தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற ஜோசப் விஜய் அவர்களின் தந்தையார். இவர்கள் இருவரும் ஒரு நாடகத்தில் ஒன்றாக சந்திக்கின்றார்கள். அந்த சங்கரின் நாடக குழுவும் எஸ். ஏ. சந்திரசேகரது குழுவும் ஒன்றாக சந்திக்கின்றார்கள். அந்த இடத்தில் தான் சங்கரை ஒரு நடிகராக உருவாக்க வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கின்றார். அவர் நடிகராக வர வேண்டும் என்று எஸ். ஏ. சந்திரசேகர் சொன்னாலும் பிற்காலத்தில் தன்னை ஒரு இயக்குனராக மாற்றியமைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் சங்கருக்கு இருக்கின்றது. அந்த வகையில் தான் பல்வேறு விதமான திரைப்படங்கள் தொடர்பான விடயங்களில் தன்னை ஈடுபடுத்த தொடங்குகின்றார். 1985 வேசம், 1986 பூவும் புயலும், இந்த திரைப்படங்களில் ஒரு சிறிய பாத்திரங்களில் இவர் நடிக்கின்றார். சந்திரசேகர் மற்றும் பவித்ரன் ஆகியோரது இயக்கங்களில் அந்த திரைப்படம் வெளிவந்தது. வசந்தராகம், நீதிக்கு தண்டனை
சீதா ஆகிய திரைப்படங்களில் அவரது நடிப்பு இன்னும் கொஞ்சம் மெருகூட்டப்படுகிறது. என்றாலும் நடிப்பதை விட திரைப்படங்களை இயக்குவதில் அவருக்கு ஈடுபாடு அதிகம் ஏற்படுத்தான். 1993 ஜென்டில்மேன் திரைப்படத்தை இயக்க தொடங்குகின்றார். அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய பரிமாணத்தை கொண்டு வந்த திரைப்படம் ஜென்டில்மேன். ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் பல நல்ல பாடல்கள் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தன. அதில் ஒரு பாடல், ஊசலம்பட்டி பெண்குட்டி என்ற ஒரு பாடல். பலரும் அந்த பாடல்களை அடிக்கடி விரும்பி கேட்டிருப்பீர்கள். உங்கள் நெஞ்சங்களில் நீங்காத இடத்தை பிடித்த பாடல்களில் அந்த பாடலும் ஒன்று. ஜென்டில்மேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஊசலம்பட்டி பெண்குட்டி என்ற பாடல். வைரமுத்து வரிகள். ஊசலம்பட்டி என்பது தமிழகத்தில் காணப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த கிராமம். மதுரைக்கு அருகில் காணப்படுகின்ற இடம். அந்த ஜென்டில்மேன் திரைப்படத்தில் இந்த ஊசலம்பட்டி பெண்குட்டி என்ற ஒரு பாடலை தர்மவதி ராகத்தில், இந்த மெட்டில்தான் பாடல் தொடங்கும். அதில் ஒரு தர்மவதி ராகத்தில் ஒரு பாடல் அமைக்கப்படுகின்றது. ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில் சாகுல் ஹமீது, சுவன் ராதா, இவர்கள் இருவரது குரலும் இணைந்து இந்த பாடலை எங்களுக்கு தருகின்றது. இந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், பல இசை கருவிகளை கொண்டு ஏ.ஆர். ரஹ்மான் ஒரு மேலைத்தேய பாணியில் உள்ளூர் இசைக்கருவிகளை கொண்டு இசையமைத்த பாடல். ஒரு கிராமப்புற பாடல் போல இருந்தாலும் அந்த கிராமப்புற பாடலுக்குள்ளும் ஒரு மேலைத்தேய பாணியை புகுத்தியிருப்பார். தவில், கஞ்சிரா, பறை, அதைவிட எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ், சிம்பிள்ஸ், இப்படி பல இசைக்கருவிகளை, நவீனத்துவ இசைக்கருவிகளை பயன்படுத்தியிருப்பார். நாதஸ்வரம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் எங்கே நாதஸ்வரம் என்று தேடுகின்ற அளவுக்கு அந்த இசைக்கருவிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். வீணை, ஆகஸ்டிக் கிட்டார், சிந்திசைசர், ஹீபோர்ட், இன்னும் மிகச்சிறந்த பல இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதைவிட குரல்கள் மூலமும் இசை அமைக்கப்பட்டிருக்கும். உசில உசில என்று அடிக்கடி வரும் அந்த இடத்தில், அதுவும் குரலும் ஒரு இசைக்கருவியாக, மனிதர்களது குரல், மனிதர்களது பீட் பாக்ஸிங் போன்றனவும் ஏ.ஆர். ரஹ்மானால் மிக கச்சிதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். 1993 இந்த பாடல் வெளிவருகின்றது. ஒரு மிகச்சிறந்த தமிழ் திரையுலகத்தின் ஒரு கிராமப்புற பாடலுக்கு ஒரு புதிய அத்தியாயம் தந்த பாடல் இது என்றால் அது மிகையல்ல. டோலக், உருமி, புல்லாங்குழல் என்று பலவற்றை மிக வித்தியாசமான முறையில் ஏ.ஆர். ரஹ்மான் இந்த பாடலில் பயன்படுத்தியிருப்பார். குரல்களை மிகச் சிறப்பாக பயன்படுத்தி இந்த பாடலுக்கு இன்னும் ஒரு மெருகை சேர்த்திருப்பார். ஊசலம்பட்டி என்பது அந்த பிரதேசத்தில், மதுரை, தமிழ்நாடு மதுரைக்கு அருகில் காணப்படுகின்ற ஒரு சிற்றூர். அந்த ஊரின் கலாச்சார பாரம்பரியங்களை இந்த பாடல் மூலம், இந்த பாடலின் ஆசிரியர் வைரமுத்து மிக சிறப்பாக கொண்டு வந்திருப்பார். அலங்கானூர் ஜல்லிக்கட்டு, குச்சனூர் ஆலயம், இப்படி பல விஷயங்கள் இந்த பாடலில் பேசப்படும். இந்த பாடலுக்கு பயன்படுத்தப்பட்ட குரல்கள் மிக அற்புதமானவை. எப்போதும் ஏ.ஆர். ரஹ்மான் ஆரம்ப காலங்களில் சாகுல் ஹமீதை தனது திரைப்பட பாடல்கள் பலவற்றில் பயன்படுத்தியிருப்பார். அந்த மிகச்சிறந்த பாடகர் அவர்.
அதேபோல் மெலேடி மெல்லிசையின் இளவரசி என்று அழைக்கப்படுகின்ற சுவர்ணலதா இருவரும் சேர்ந்து இந்த பாடலை மிக சிறப்பாக தந்திருப்பார்கள். சங்கரும் இந்த இந்த பாடலை மதுபாலா அர்ஜுன் ஆகியோருக்கிடையில் மிக அற்புதமாக படம் பிடித்திருப்பார். அந்த பாடல்தான் இன்று இடம்பெற இருக்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள். என்னென்ன இசைக்கருவிகளை எல்லாம் ஏஆர் ரஹ்மான் தர்மவதி ராகத்தில் சாகுல்ஹாமி சுவர்ணலதா குரல்களில் முழுமையாக பயன்படுத்துகிறார் என்று பார்ப்போம்.

0: இந்த உசிலம்பட்டி என்பது உயரமானவர்கள் அதிகம் வாழுகின்ற இடம் போல தெரிகிறது. உசிலம்பட்டி என்ற ஒரு நடிகர் முன்னாளில் இருந்த உசிலம்பட்டி. அதனால் தான் உன் உசரம் பார்த்து கழுத்து போச்சென்று எல்லாம் வரிகள் வரும். உசிலம்பட்டி சார்ந்த நேயர்கள் அல்லது உசிலம்பட்டியை தெரிந்தவர்கள் அல்லது வைரமுத்துடன் தான் நாங்கள் கேட்கணும் உசிலம்பட்டி பெண்களின் உயரம் என்னன்னு. அருமையான அந்த பாடல் பாருங்கள், ஒரு கிராமிய மனம் கமழுகின்ற பாடல். ஆனால் மேலைத்தேய இசைக்கருவிகள், உள்ளூர் இசைக்கருவிகள் பலவற்றை கலந்து ஏஆர் ரஹ்மான் செய்த அற்புதம் தர்மவதி ராகத்தில். கடம், கஞ்சிரா, புல்லாங்குழல், தவில், டோலக், பறை, சிந்திசைசர், எலக்ட்ரானிக் ட்ரம், நாதஸ்வரம் இடையே வந்தது. வீணை அடிக்கடி வந்தது. கீபோர்ட்ஸ், அதைவிட மனித குரல்கள் உசில உசில இடையில் வர்ற அந்த ஒரு ரிதம், அதேபோல் சிம்பல்ஸ் என்ற அத்தனை கருவிகளையும் பயன்படுத்தி ஏஆர் ரஹ்மான் மிட்டமைத்த அந்த பாடல் எஸ் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த முதலாவது திரைப்படம் ஜென்டில்மேன் திரைப்படத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 6:26.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. Guna Gunaraja 647-624-4165.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
6: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
10: இனிய இசை விருந்து.

0: சிஎம்ஆர் திரையிலக்கிய சாகர சங்கமம்.
1: ஆரம்பத்தில் ஏஆர் ரஹ்மானது பாடல்கள் கர்நாடக இசையுடன் சேர்த்து பேசுகின்ற போது பல நேயர்களது கொஞ்சம் எதிர்ப்பு வரத் தொடங்கியது. ஏஆர் ரஹ்மானுக்கும் கர்நாடக இசைக்கும் என்ன தொடர்பு என்றெல்லாம் என்னை கேட்ட பல நேயர்கள் இருக்கின்றார்கள். காட்டலையில் இல்லை, ஓஃபேஆர் என்று சொல்வார்கள். அப்படி வந்து பல நேயர்கள் பேசினார்கள். நாங்கள் மின்சார கனவு என்ற திரைப்படத்தில் மின்சார பூவே படையப்பா திரைப்படத்தில் மின்சார பூவே என்ற பாடலை ஒளிபரப்பு செய்து அதில் மிருதங்கம் எல்லாம் இசைக்கப்படும், அதையிலும் ஒரு ராகத்தை பயன்படுத்தி இருக்கின்றார். இப்படியெல்லாம் பேசுகின்ற போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏஆர் ரஹ்மானின் பாடல்களுக்குள் நீங்கள் இசைக்கருவிகள் ராகங்கள் பற்றியெல்லாம் பேசுவதற்கு இடமே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் அப்படி நாங்கள் புறந்தள்ள முடியாது. ஏனென்றால் ஏஆர் ரஹ்மானின் பல பாடல்கள் பொதுவாகவே எந்த இசையமைப்பாளராக இருந்தாலும் ஹிந்துஸ்தானியாக இருக்கலாம் அல்லது கர்நாடக சங்கீதமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ராகம். அதனால் தான் சொன்னார்கள், ராகம் தாளம் பல்லவி இவைதான் ஒரு இசையின் மிக ஆதார சுருதியாக அமையக்கூடியவை. இந்த ராகம் தாளம் பல்லவி இல்லாவிட்டால் எந்த இசையையும் நாங்கள் கேட்க முடியாது. ஒரு நாட்டுப்புற பாடலில் கூட ஒரு தாளம் இருக்கும், ஏதோ ஒரு ராகம் இருக்கும், ஒரு பல்லவி இருக்கும். ஆகவே அவற்றை நாங்கள் புறந்தள்ளி விட முடியாது. ஏனைய இசையமைப்பாளர்களிலிருந்து சற்று வேறுபட்டதாக இருக்கும் கொஞ்சம் எங்களுக்கு கூட. ஆனால் ஏ ஆர் ரஹ்மானின் பாடல்கள் இப்போது வருகின்ற இசையமைப்பாளர்களின் பாடல்களை கேட்கின்ற போது ஐயோ பரவாயில்லை, அப்பாடா பரவாயில்லை என்கின்ற ஒரு நிலை எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கும் என்ற வகையில் இந்த பாடலும் 2015 வெளிவந்த ஐ திரைப்படத்தில் ஒரு மெட்ராஸ் கானா, நாங்கள் சிலோன் பொப்பிசை பாடல்கள் என்று பேசுவோம். அதே போல் ஒரு மெட்ராஸ் கானா எப்படி இருக்கும், ஒரு எலக்ட்ரோ பாப் எப்படி இருக்கும், ஒரு நவீன துள்ளல் இசை பாடல் எப்படி இருக்கும் என்பதற்கு சான்றாக இந்த பாடலை தந்தார் ஏஆர் ரஹ்மான். இந்த பாடலில் ஒரு சிறப்பு என்னவென்றால், ஏஆர் ரஹ்மான் இந்த பாடலுக்காக யாரின் குரலை தெரிவு செய்யலாம் என்று அளவலாவிய போது ஏஆர் ரஹ்மான் முன்மொழிந்தது, உண்மையில் இந்த பாடலை பாடியது அனிருத்தும் மோகனும் இணைந்து பாடியிருப்பார்கள். ஆனால் இந்த பாடலை பாடுவதற்கு ஏஆர் ரஹ்மான் அனிருத்தை சிபாரிசு செய்யவில்லை. ஏஆர் ரஹ்மானுக்கு இந்த பாடல் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததென்று சொன்னால் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீர்கள். விஜயபிரகாசுக்கு இந்த பாடலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஏஆர் ரஹ்மானது மிக முக்கியம்.

அதை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய மாற்றத்தை செய்கின்றார். அந்த மாற்றத்தின் தான் இந்த பாடல் அனிருத்தின் குரலில் வெளிவருகின்றது. அனிருத் ஒரு மெட்ராஸ் கானா எலக்ட்ரோபோப் என்று நவீன துள்ளல் இசையில் இந்த பாடலை பாடுகின்றார். இந்த பாடலுக்கு பொதுவாக இசை அமைப்பு மற்றும் ஸ்வரங்கள் குறித்து நாங்கள் அதிகம் பேசுவது கடினம். முழுக்க முழுக்க ஒரு மேலை தேய பாணியில் இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. டி மைனர், எஃப் மேஜர் என்ற அந்த அளவுகளில் இந்த பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்றாலும் இதற்குள்ளும் சில ஆலாபனைகளில் மாயா மாளவ கௌளை ராகம், கரிகாம்போஜி ராகம் போன்ற ராகங்களின் ஸ்வரங்கள் சாயல் லேசாக ஆங்காங்கே வெளிப்படும். ஏஆர் ரஹ்மான் வழக்கமான கானா பாடல்களில் இலக்கணத்தை உடைத்து ஒரு மேற்கத்திய எலக்ட்ரானிக் இசையையும் தமிழ் கானா ஸ்டைலையும் கலந்து ஒரு வித்தியாசமான மீட்டை இந்த பாடலில் தந்திருப்பார். எப்போது கேட்டாலும் இந்த பாடல் எங்களுக்கு ஒரு மலர்ச்சியை புத்துணர்வை தரும். அதற்கு காரணம் இந்த பாடலில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மெட்டு. பல இசைக்கருவிகள் நேர்களே நீங்கள் கேட்டால் தெரியும், இதில் சிந்திசைசர், பேட்ஸ், லீட்ஸ் என்று பல பயன்படுத்தப்பட்டிருக்கும். டிஜிட்டல் பேஸ் லைன் அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதே போல் எலக்ட்ரானிக் ட்ரம், லூப்ஸ், சாம்பிள்ஸ், இதைவிட மனித குரல்கள் ஏற்கனவே தந்த பாடலில் போல குரல்களை பயன்படுத்தி, குறிப்பாக அனிருத்தின் குரல்கள் இந்த பாடலில் ஆங்காங்கே மிகப்பெரிய இசைக்கருவி போன்று தொழிற்பட்டு கொண்டிருக்கும். பல இடங்களில் பாருங்கள், அந்த குரல்களும் ஒன்றன் மேல் ஒன்று லேயர் என்று சொல்வார்கள், ஒன்றன் மேல் ஒன்று தொடர்ச்சியாக வருகின்ற பாணி இருக்கும். அது இந்த பாடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஆகஸ்டிக் கிட்டார் என்னும் கிக் ட்ரம் போன்ற பல கருவிகள் இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஏஆர் ரஹ்மானும் அனிருத்தும் இணைந்த ஒரே ஒரு பாடல் இந்த பாடல் என்று சொல்லலாம் நினைக்கின்றேன். வேறு பாடல்களில் அவர்கள் இருவரும் இணைந்திருந்தால் நினைவூட்டுங்கள் தயவுசெய்து. நான் நினைக்கின்றேன் இந்த ஒரு பாடலில் தான் ஏஆர் ரஹ்மானும் அனிருத்தும் ஒன்றாக இணைந்து தொழிற்பட்டிருக்கின்றார்கள். அந்தளவு இந்த பாடலுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கின்றது. பாடல் பற்றி நாங்கள் அதிகம் பேசுவதை விட பாடலை கேட்கின்ற போது வருகின்ற அந்த உணர்வு மிக முக்கியமானது. இந்த மெரசல் ஆயிட்டேன் என்று அந்த பாடல் ஆரம்பமாகும். அந்த மெரசல் ஆயிட்டேன் என்பது என்ன? நான் அதிகம் அதிர்ச்சி அடைந்து விட்டேன், உனக்குள் ஒன்றாகிவிட்டேன் என்று பல அர்த்தங்கள் அந்த பாடல் தரும். அதனால் தான் அந்த மெரசல் ஆயிட்டேன் என்று அந்த வரி பயன்படுத்தப்பட்டிருக்கும். மெரசல் ஆயிட்டேன், இது மெட்ராஸ் பாசை என்று சொல்லப்படும். மெட்ராஸில் இருக்கக்கூடிய சென்னை, தமிழ்நாட்டில் சென்னை மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு பாசை மெரசல் ஆயிட்டேன். பிறகு மெரசல் என்ற ஒரு திரைப்படமும் வந்தது, அதை வைத்துக் கொண்டுதான் மெரசல் ஆயிட்டேன் என்று இந்த பாடலை ஆரம்பிப்பார்கள். பாடல் கேட்கும் போது நீங்கள் மெரசல் ஆகாமல் இருக்க வேண்டும்.

0: இவர்கள் ஐத்திரப்படம் சங்கர் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். பாடலை கேட்கின்ற போது நீட்டி மோகன் அவர்தான் பாடகி, அனிருத் ரவிச்சந்தர் இந்த பாடகர். இருவரும் இணைந்து மிக அற்புதமாக அந்த பாடலை ஏ ஆர் ரஹ்மானின் நவீன மேற்கத்திய இசை பாணியில் தந்திருப்பார்கள். பாடலை கேட்கின்ற போது நேர்களுக்கு என்னடா இது, கவிழன் என்ன செய்து வைத்திருக்கின்றார், கவிழன் தான் பாடலாசிரியர், ஏதாவது விளங்குகிறதா, ஏதாவது இது தமிழா அல்லது வேறு மொழியா, மெரசல் ஆயிட்டேன் அசந்துட்டேன், உன்னை பார்த்தவுடன் அசந்து விட்டேன் என்பதுதான் அந்த கருத்து. அது மெட்ராஸ் மொழி, சென்னை மொழி, அதை அப்படியே பயன்படுத்துவார். மொத தப்பாக பார்த்தே உன்ன பேஜராகி போய் நின்னேன். முதல்ல நான் செய்த தப்பு உன்னை பார்த்தது என்றதான் அர்த்தம். கிருஷ்ணாயில் ஊற்றாமல் பத்த வச்சியே கொளத்தண்ணி என்ன, கிருஷ்ணாயில் என்றது அந்த சமைக்க பயன்படுத்துகிற கிருஷ்ணாயில் ஊற்றாமல் பத்த வச்சியே குளத்தண்ணி, குளத்து தண்ணி என்ன, ஒரு தண்ணியையே பற்ற வச்சிருக்கிற நீ என்றதான் அந்த அர்த்தம். நான் மெரிசல் ஆயிட்டேன், அப்படி அந்த வரி அப்படியே போகும். தோசைக்கல் மீது வெள்ள ஆம்லெட், அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் சரியாக கேட்கணும், பாட்டை கேட்டாத்தான் உங்களுக்கு என்னடா மெரிசல் ஆயிட்டேன் மெரிசல் ஆயிட்டேன் என்றாங்க, ஒன்றுமே புரியலை. ஆனால் பாட்டை வடிவாக கேட்டால் தோசைக்கல் மேல் வெள்ளை ஆம்லெட்டா, ஒரு குட்டி நிலா நெஞ்சுக்குள்ளே குந்திக்கிட்டாலே, குட்டி நிலா நெஞ்சுக்குள்ளே குத்திக்கிட்டாலே குந்திக்கிட்டாலே, வானவில்லு நீ பின்னி மில்லு நான், நீ வானவில் நான் பின்னி மில்லு, நான் என்ன ஏழு கலர் லுங்கியா மடிச்சு புட்டாலே, நான் என்ன ஏழு கலர் லுங்கியா என்ன மடிச்சு புட்டாலே என்ன வானவில்லை மடித்து வச்சிருப்பேன். மாட்டுக்கொம்பு மேலே அவள் பட்டாம்பூச்சி போல, நான் மாட்டுக்கொம்பு அவள் பட்டாம்பூச்சி, அவள் என் மேலே வந்து உட்கார்ந்துட்டாள் என்றதான் அதன் அர்த்தம். ஏண்டா மாட்டுக்கொம்பு மேலே பட்டாம்பூச்சி உட்கார்ந்தால் மாட்டுக்கு பெரிய சங்கடமாக இருக்கும், அதான் அந்த தேங்காய் பற்ற போல் ஒரு வெள்ளை பல்லால், ஒரு மாங்காய் பற்ற போல் என்னை மின்னு தின்னாலே, கண்ணால் அறுத்து புட்டாலே, நான் கரண் கம்பி காத்தாடிய, நான் கரண் கம்பியில் பட்ட காத்தாடிய மாட்டிக்கிட்டேனே, நீ வெண்ணிலா மூட்டை இவன் வண்ணார போயிட்ட, நீ வெண்ணிலா மூட்டை இவன் வண்ணார போயிட்ட, இடம் வண்ணார போயிட்ட, இப்படி அருமையான வரிகளை தந்தவர். ஆனால் அந்த வரிகளை புரிந்து கொள்வது தான் மிக கடினம் என்றால், இசையும் பாடியவரும் அந்த பாடலில் பயன்படுத்தப்பட்ட தமிழ். கபிலன் தமிழ், கபிலன் ஐதமுத்துவின் மகன் தெரியும், அவர் பயன்படுத்திய தமிழ் என்பது குறை கூறுகின்ற தமிழாக இருக்காது. ஏனென்றால் இது மெட்ராஸ் தமிழ், முழுக்க முழுக்க சென்னை தமிழை, பேச்சு தமிழை பயன்படுத்தி வரையப்பட்ட கவிதை. அந்த பாடலுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். நாங்கள் இணைந்திருப்பது கீத சந்தங்கள் நிகழ்ச்சி.
1: இனிய இசை விருந்து.

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம். கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம், 905-667-7200, 905-667-7200.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் திரை இலக்கிய சாகர சங்கமம் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த மற்றொரு திரைப்படம் நண்பன். அந்த திரைப்படம் பார்க்காதவர்கள், அதை பற்றி பேசாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம். 2012 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஆரம்பம் அந்த தொகையரா கொஞ்சம் வேறுபாடாக இருக்கும். ஆனால் பாடல் ஆரம்பிக்கின்ற போதே ஒரு சின்ன தலைச்சுற்றல், என்ன இது வசனம், இப்படியெல்லாம் ஏன் வசனம் எழுதுகிறார்கள் என்று கொஞ்சம் கோபிக்க செய்யும். அப்படி ஒரு பாடல்தான் இப்போது இடம்பெற இருக்கின்ற பாடல். ஆனால் யாரை யார் நோவது? முதல் திரைப்பட முதல் பாடலில் வைரமுத்துவின் ஒரு மகன், மூத்த மகன் கபிலன். இந்த பாடலில் அதே வைரமுத்துவின் இரண்டாம் மகன் மதன் கார்க்கி, அவரையும் பிழைவிடுகின்றார். அவர் இப்படி எழுதலாமா என்று கேள்வி கேட்டால் அதற்கும் ஒரு காரணம் சொல்லுகின்றார்கள். நண்பன் திரைப்படம் என்பது ஒரு கல்லூரி, ஒரு பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகத்தில் நண்பர்களுக்கிடையில் இடம்பெறுகின்ற ஒரு பாடல் இந்த பாடல். அங்கு பல மொழிகள் பேசுகின்ற பல நாட்டு மாணவர்களும் வந்து ஒன்றாக கல்வி கேட்கின்ற இடம். இந்த காதல், லவ் என்று சொல்லக்கூடிய அந்த பதத்திற்கு ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு விதமான மொழி. அஸ்கு என்றது துருக்கிய மொழி, லஸ்கா என்பது சுலவாக்கிய மொழி, அமோர் என்பது பிரெஞ்சு மொழி, ஐ என்பது சைனீஸ் மொழி. இப்படி 16 மொழிகளிலும் லவ் இந்த பாடலில் பேசப்படும். வேறுபட்ட 16 மொழிகளிலும் லவ்வும் வரும், இங்கிலீஷும் பயன்படுத்தப்படும், காதல் என்பதும் பயன்படுத்தப்படும். ஹிந்தியில் பயார் என்பதும் பயன்படுத்தப்படும். இப்படி ஒவ்வொரு விதமான பிரேமம், மலையாளத்தில் வருகின்ற பிரேமமும் பயன்படுத்தப்படும். இப்படி 16 மொழிகளில் காதலுக்கு என்ன பேரோ அத்தனை சொற்களும் இந்த பாடலில் வரும். அதனால் தான் பாடல் கொஞ்சம் இடக்கு முடக்காக இருக்கும் கேட்கும்போது. இசை மட்டும் அந்த பாடலை மெல்ல நகர்த்தி செல்ல, அந்த இசையால் தான் நாங்கள் கட்டுண்டி இந்த பாடலை கேட்போம். ஆனால் பாடலை நாங்கள் வரிகளை ரசித்து கேட்கின்ற அளவுக்கு வரிகள் எங்களையுடன் ஒட்டவில்லை. முதல் தொகையோரா மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு ஒட்டிக்கொள்ளும், ஏனையவை கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பாடல் மிகச்சிறந்த ஹரிஷ் ஜெயராஜின் பாடல்களில் ஒன்றாக இருக்கும். ஹரிஷ் ஜெயராஜ், விஜய் பிரகாஷ் மற்றும் சின்மயி சுவி ஆகியோரது குரல்களில் மிட்டமைத்த பாடல் இது. இந்த பாடலுக்கும் ஒரு ராகத்தை கொண்டு வர வேண்டும். பொதுவாக ஹரிஷ் ஜெயராஜின் பாடல்களில் ஒரு ராகம் ஒட்டிக்கொள்ளும். காபி ராகம் என்று அடிக்கடி பேசுவோம் நாங்கள். அது ஹிந்துஸ்தானி ராகத்தில் பிலு என்று சொல்லப்படும். அந்த காபி ராகத்தை வைத்து மிகச்சிறந்த ஒரு பாடலை வழங்குவதற்காக ஹரிஷ் ஜெயராஜ் கையாண்ட பல மெட்டுக்கள்தான் அடுத்து வருகின்ற பாடலில் இடம்பெற இருக்கின்றது. இடையிடையே சுத்த சந்நியாசி, அதன் தாக்கமும் இந்த பாடலில் இடம்பெறாமல் இல்லை. அஸ்கு லஸ்கா என்று பாடல் ஆரம்பிக்கும். அந்த பாடலில் வயலின் வயலோ செல்லோ என்று பல கருவிகள். அஸ்கு லஸ்கா அமூர் அமூர் அமூர் அமூர் அஸ்கு லஸ்கா அமூர் அமூர் எல்லாமே லவ் லவ் லவ் லவ் என்பது தான் அதன் அர்த்தம். ஒகஸ்டி கிட்டார் ஒரு மிகப்பெரிய கருவியாக இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கும். மேண்டலினை பயன்படுத்தி இருப்பார், பழம்பெரும் இசைக்கருவி மேண்டலி. அதைவிட ட்ரம், ஒகஸ்டிக் ட்ரம் சேக்கர், அந்த சேக்கர் என்று சொல்கிறது ஒரு சலங்கை சத்தம் போல் ஒரு சத்தம் பெறும். பேஸ் கிட்டார், சிந்திசைசர், ஹீபோர்ட், விசில்வர், விசில் சத்தம் அடிக்கடி வரும் பாடலில். அதே போல் புல்லாங்குழல். இதைவிட பல கருவிகள் இருக்கின்றது, நீங்கள் உன்னிப்பாக கேளுங்கள். கேட்கின்ற 16 தடவை 16 மொழிகளில் இந்த காதல் பெற்றி இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கும்.
அதை விட இந்த பாடலில் பல விஷயங்களை மதன் கார்கி சேர்த்திருப்பார். இந்த கல்லூரியில் கணிதவியல் சார்ந்தவர்கள், விஞ்ஞானவியல் சார்ந்தவர்கள், தொழில்நுட்பம் சார்ந்தவர்கள் என்று பல மாணவர்கள் படிக்கின்றார்கள். அதனால் அப்படியான பதங்களையும் இந்த பாடலில் பயன்படுத்தியிருப்பார்கள். வைரஸ் இல்லாத கணினி அப்படி ஒரு வரி வரும். புளுட்டோவில் உன்னை நான் என்ற ஒரு வரி வரும். புளுட்டோ கிரகம், மேத்ஸ் ஃபிசிக்ஸ் சார்ந்த மாணவர்களுக்கு. முக்குணங்கள் படிப்பேன் உன் மூக்கின் மேலே, அப்படி விட்டம் மட்டம் படிப்பேன் என்று எல்லாம் அந்த கணிதம் விஞ்ஞானம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. புளுட்டோவின் மகனை அதைவிட பல்வேறு விதமான கருத்துக்கள் எல்லாம் இந்த விஞ்ஞான புதுமைகள் கருத்துக்கள், ஆக்சிஜன், செவ்வாய், சந்திரன் இப்படி பல வரிகளை இந்த பாடலில் பார்க்கலாம். அதற்கு அந்த கல்லூரி சார்ந்த பாடல் என்பதனால்தான் அப்படி ஒரு முறையை மதன் காக்கி பயன்படுத்தியிருப்பார். இப்போது பாடலை கேளுங்கள். என்னென்ன இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டன என்பதை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கேளுங்கள்.

அவம் நீங்கள் இந்த பாடல் கேட்கின்ற போது சின்மையே விஜய் பிரகாஷ் சுவி ஆகியோரது குரல்களில் ஹர்ஷ் ஜெயராஜ் ஏனோ தன்னாலே உண்மையிலே காதல் கொண்டேனே, ஏதோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கொண்டேனே. இது தொகையரா. பிறகுதான் பாடல் குழுவாக ஆரம்பமாகும். அஸ்கு அஸ்கு அஸ்கு லஸ்கா அஸ்கு அஸ்கு அஸ்கு என்று அஸ்க் அந்த அது எல்லாமே லவ் என்று புரிந்தால் சரி. அதன் பிறகு வருகின்ற அத்தனை உங்களுக்கு எந்த சொல்லெல்லாம் விளங்கவில்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ, அஸ்கு லஸ்கா எமோ ஐ அஸ்த் லைபே அகவா போலிங்கோ சிந்தா இஸ்க் மயிலே இஷ்டம் பிரேமம் பியாரோ பியாரோ ஒரு என்று எல்லாமே காதலுக்குரிய 16 மொழிகளில் உள்ள காதலுக்குரிய சொற்கள். இப்போ பிரேமம், பிரேமம் என்பது மலையாளத்தில் காதல் என்றது உங்களுக்கு தெரியும். பிற காதல் என்றது தமிழில் காதல். பியாரோ என்பது ஹிந்தியில். அப்படி ஒவ்வொரு மொழிகளிலும் இருக்கக்கூடிய காதலுக்குரிய சொல்லை தான் இந்த பாடலில் பல்லவியாக பயன்படுத்தியிருப்பார்கள். அதுக்கு பிறகு விஜய் பிரகாஷ் பாடுகின்றார், அத்தனை மொழியிலும் வார்த்தை ஒவ்வொன்று கொய்தேன், மொத்தமாய் கோர்த்துத்தான் காதல் செண்டொன்று செய்தேன், உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன். இது அந்த மேலுள்ள அந்த பல்லவிக்கு கொடுக்கின்ற விளக்கம் மதன் கார்கி. அதுக்கு பிறகு எல்லாம் விளங்கும் உங்களுக்கு. ஏதோ தன்னாலே உன்னாலே உண்மையிலே காதல் கொண்டேனே, ஏதே ஏதோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கண்டேனே. இதைவிட அது பல்கலைக்கழகம் பல மொழிகள் பல மாணவர்கள் பல்வேறு விதமான பாடங்கள் படிக்கப்படுகின்ற இடம். முக்கோணங்கள் படிப்பேன் மூக்கின் மேலே, விட்டம் மட்டம் படிப்பேன் உன் நெஞ்சின் மேலே, மெல்லிடையோடு வளைகோடு நான் ஆகிறேன் என்று அந்த வரிகள் எல்லாம் வரும். இப்படி பாலும் நோயில் விழுந்தேன் உன் கண்ணில் என்ற மருத்துவம் படிக்கிறேன், மருந்தாய் உன் முத்தன் தந்தேன் என்றெல்லாம் அந்த வரிகள் மருத்துவமானவர்களுக்காக. இப்படி ஒவ்வொரு படிப்பினைகளையும் மதன் கார்கி மிக சிறப்பாக எடுத்து தந்திருக்கின்றார். ஆனால் பாடலை கேட்கும் போது வருகின்ற அந்த பல்லவி வரிகள் பாடலை எங்களுக்கும் அந்த பாடலுக்கும் கொஞ்சம் இடைவெளியை தரும். அந்த பாடலில் இருக்கக்கூடிய ஹரிஷ் ஜெயராஜ் பயன்படுத்திய மிட்டுத்தான் எங்களை பாடலுடன் கொஞ்சம் இழுத்து பிடித்து வைத்திருந்தது. இனிமேல் பாடலை கேட்கும்போது இந்த அர்த்தங்கள் மிக சிறப்பாக நேர்களுக்கு புரியும் என்பதில் சந்தேகமில்லை. நேர்கள் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். ஒருவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன், அந்த பாடலை நான் ஒளிபரப்பு செய்துவிட்டு தான் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டியிருக்கின்றது.

கொடிமலர் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் மௌனமே பார்வையால் திலக் என்கின்ற ஒரு ராகம். இது கொஞ்சம் ஹிந்துஸ்தானி ராகம்தான். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடுகின்ற பாடல். பாடலை கேட்கின்ற போது ஒரு அமைதி சாந்தம் என்பன உருவாகும். இந்த பாடல் பல்வேறு விதமான இசைக்கருவிகள், பல இசைக்கருவிகள் நீர்களை நான் ஒரு சில கருவிகளை தான் சொல்லப்போகின்றேன். வயலின், வயலோ, செல்லோ என்று பல கருவிகள், தபேலா, புல்லாங்குழல், ஒகஸ்டி கிட்டார், மேண்டலி என்னும் ஹார்மோனியம், இவற்றையெல்லாம் பயன்படுத்தி எம்எஸ்வி தந்த பாடல். இந்த பாடல் ஒரு கசல் முறையில் அமைக்கப்பட்ட பாடல். காதலை சொல்வதற்கு கசல் முறையை இந்துஸ்தானியில் இருக்கக்கூடிய அந்த முறையை எம் எஸ் விஸ்வநாதன் பல பாடல்களில் பயன்படுத்தி இருக்கின்றார். 60களில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருந்தது தமிழ் திரையுலகத்தில். பாடல்களில் வருகின்ற வரிகளை பற்றி நான் இதுக்கு பேச தேவையில்லை. ஏனென்றால் ஏற்கனவே 3 பாடல்கள் பற்றி பேசுகின்ற போது தந்த வரிகளை எல்லாம் ஒப்பிடுகின்ற போது இந்த வரிகள் உங்களுக்கு மிக இலகுவானவை. அந்த வரிகளில் இடம்பெற்ற மிகச்சிறந்த ஒரு காதல் காவிய பாடல். பொதுவாக ஆரம்பகால காதல் மௌனத்தில்தான் ஆரம்பமாகும். இந்த கால காதல் போலவோ அல்லது இடைக்கால காதல் போலவோ ஆரம்பகால காதல்கள் இடம்பெறுவதில்லை. 2 மனங்கள் பேசிக்கொள்வது பெரும்பாலும் மௌனமாக இருக்கின்ற அந்த நிலையில்தான் இருவரது உள்ளங்களும் பேசிக்கொள்ளும். அதுவும் உள்ளங்களது அந்த மொழி பார்வையால் வெளிப்படும். உள்ளங்கள் பேசுவது பார்வையாலும் உடல் அசைவுகளாலும் வெளிப்படும். அப்படி ஒரு காதல் உணர்வை பி பி ஸ்ரீனிவாஸ், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இப்படி கொண்டு வருகின்றார்.

ஆமாம், அந்த பாடலில் பல்வேறு விதமான சந்தங்கள், பல்வேறு வரிகளை கவியர் சர் கண்ணதாசன் மிக சிறப்பாக கையாண்டிருப்பார். வயலின், வயலோ, செலோ என்று பல கருவிகள், கிட்டார், இதைவிட புல்லாங்குழல், தபேலா, பொங்கோஸ், கொங்கோஸ் என்று பல இசைக்கருவிகள். அது மட்டுமல்ல, சித்தார் இசைக்கருவியையும் வயலின் இசைக்கருவியையும் மிக சிறப்பாக இந்த பாடலில் MSV பயன்படுத்தியிருப்பார். அந்த பாடல் கொடிமலர் திரைப்படத்திலிருந்து ஒளித்துவைந்தது. நீங்கள் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். நிகழ்ச்சியுடன் இணைந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் வரை இப்பொழுது நாங்கள் வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் நேர்களே. தொடர்ந்து

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து இசைத்தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இசைத்தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று 6 பாடல்களை தருகின்றோம். 6 பாடல்களுக்கு நீங்கள் எந்த பாடலை உங்கள் மனதில் அதிகம் விரும்பி விரும்புகிறீர்கள் அல்லது எந்த பாடலை நீங்கள் தேர்வு செய்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அழைத்து பேசலாம். 6 பாடல்கள். முதலாவது பாடல், நீங்கள் இலக்கங்கள் சொல்ல வேண்டாம், பாடல்களை அல்லது பாடல் பெயர்களை சொல்ல வேண்டும். திரைப்படங்களின் பெயர்களை இலக்கங்கள் சொன்னால் பொருந்தாது, ஏனென்றால் இலக்கத்தின் அடிப்படையில் பாடல்களை நான் சொல்லவில்லை. இன்றும் இந்த நிகழ்ச்சியிலும் இசைத்தேர்வு நிகழ்ச்சியிலும் எல்லா பாடல்களும் அல்ல, அதிக பாடல்கள், 3 பாடல்கள் எஸ் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து இடம்பெறுகிறது. சங்கர் இயக்கிய திரைப்படங்கள் அல்லது சங்கர் நடித்த திரைப்படங்கள் அப்படி வெளிவருகின்றது. அதைவிட வேறு சில 3 பாடல்கள் இடம்பெறுகின்றன. பாடலை கேட்டால் உங்களுக்கு புரியும், கடினமான பாடல்கள் அல்ல. முதலாவது பாடல் இந்தியன் திரைப்படத்தில் டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவளி வளா. இரண்டாவது இம்சை அரசன் 23 புலிகேசி திரைப்படத்தில் பூட்டிய சிறையினை உடைப்போம் என்ற பாடல். மூன்றாவது பாடல் பூவும் பொட்டும் திரைப்படத்தில் நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான். அதேபோல் 4வது பாடலாக இடம்பெறுவது வசந்தராகன் திரைப்படத்தில் நான் உள்ளதை சொல்லட்டுமா ஊர் அறிய பாடட்டுமா. 5 இன்று நீ நாளை நான் திரைப்படத்தில் பொன்வானம் பன்னீர் தூவும் இந்நேரம். இலக்கம் 6 அரவிந்தன் திரைப்படத்தில் தங்கச் சூரியனே எங்க மனதில் புதிசாராக. இவைதான் இன்றைய 6 பாடல்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர்களை உடனடியாக இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் காசினா, அங்க இருக்கிறேன்.
0: சொல்லுங்கள் காசினா.
1: நான் இந்தியன் படத்தில் டெலிபோன் மணி போல் நடித்தது. இரண்டாவது நாதஸ்வர ஓசையில பூம்பொட்டும் படம்.
0: விட மாட்டீங்க, அது என்ன?
1: அது அதுதான் விருப்பமானவர்.
2: சங்கமும் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா பாடல்களையும் எல்லா மொழிகளையும் அந்த 16 மொழிகளையும் கொண்டு உலகப்படுத்தினீங்கள். இன்றைக்கும் எங்களுக்கு அது என்ன தெரியாது, ஆனா கேட்டுக்கோ உங்களை பாட்ட கேட்டது இன்றைக்குல இருந்தா. ஆனா அந்த அந்த வசனங்களை இனி வெளியில கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மறந்தோம். அப்படியான எனக்கு டெலிபோன் மணியும் மற்றது நான் உள்ளது சொல்லட்டுமா. அந்த டெலிபோன் மணி இந்தியன் படம் வந்ததுல இருந்தும் உண்மையில நாங்கள் அந்த ஒரு பொங்கலா போய் திருப்பி திருப்பி ஒரு பார்த்த படமா இருந்துச்சு அந்த நேரம். உங்க பாடலுக்காக இருந்துச்சு. நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
0: ஓ சத்யா வணக்கம்.
3: மொழியிலேயும் காதல சொல்லி அதை சொல்றத பிடிக்கும். அதே மாதிரி அதை வந்து படிச்சது வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல, அவடிசன். அதை வந்து கூட அந்த பிசிக்ஸ் தான் அதுல வச்சு சத்யராஜாவோட கிடைக்கணும். அதை வச்சு பாட்டு வந்தது எனக்கு நல்லா
0: பிடிச்சது.
3: மற்றது முதல் பாட்டுல வந்து ஒரு சின்ன திருத்தம் செய்யலாமா?
0: சொல்லுங்க.
3: நீங்க சொன்னீங்க அந்த முதல் தப்பா உன்னை பார்த்த போது நான் மேஜர் ஆகி போனேன், மேஜர் ஆகி போனேன். அது முதல் தபான்னு சொன்னா தப்பு இல்ல, முதல் தடவை.
0: முதல் தடவையா? முதல் தடவை.
3: முதல் தடவை நான் பார்த்த போது நான் பேச்சர் ஆகி என்று சொன்னா இந்த வரம்பு முறை கட்டு கடங்காம போய் நின்றுட்டேன்.
0: இப்ப சத்யா எல்லாம் இந்த கடும் தேடல் போடுறது என்ன? எங்கட நிகழ்ச்சி அப்படி எல்லாம் தேட பண்ணி இருக்கு என்ன?
3: அதுதான் உங்களோட நிகழ்ச்சியால தான் நாங்களும் விழாவுக்கு எல்லாம் போறோம். எங்களை ஒரு வழி நடத்துவீங்க. எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து பொன்வானம் தண்ணீர் தூவதும் நாதஸ்வர ஓசையில்.
0: நன்றி. நன்றி சத்யா நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: மாலை வணக்கம் வாசம் சாரா.
0: சாரா மாலை வணக்கம்.
4: எனக்கு வந்து டெலிபோன் மணி போல் அதுக்கும் நாதஸ்வர ஓசையில்
0: டெலிபோன் மணியும் நாதஸ்வர ஓசையிலும் என்ன சாரா?
4: ஆமா ஆமா ஆமா, நல்லா இருந்தது நிகழ்ச்சி, சூப்பரா இருந்தது, கேட்டுட்டே இருந்தோம். நன்றி
0: நன்றி நன்றி சாரா, நீங்கள் நீண்ட நேரமா காத்திருந்தீங்க, பிறகு உங்களை இணைக்க முடியல.
4: மகன் வந்தான் அதாவது.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வாசன், இது எஸ்பி சரண்.
0: எஸ்பி சரண் வாருங்கோ.
5: வளமை போல திரை இசை சாகர் சங்கமம் சிறப்பு, மிக சிறப்பு. இப்ப நான் கேட்க போற பாட்டு கட்டாயம் பூவும் கொட்டும், மற்றது இன்று நீ நாளை நான்.
0: ஓ எஸ்பி சரண், பூவும் பொட்டும் இன்று நீ நாளை நான்.
5: நாளை நான். நன்றி வாசன்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் சார், சிவலிங்க.
0: சிவலிங்க ஓ நல்ல நலம். சிவலிங்கம் பூவும் பொட்டும் என்ன?
6: ஆமா சார். நன்றி சார்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வாசன் கோதாஸ்.
0: சொல்லுங்க கோதாஸ்.
1: மற்றது 16 மொழி பேசுற பெண்களை தேடி பிடிக்கணும். ஐ லவ் யூ சொல்றேன். எனக்கு நாதஸ்வர ஓசையிலே பூவும் பட்டும். அடுத்தது இந்தியன் படத்தில் செல்போன் மணி போல் சிரித்த வழிவலா.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் நின்று கொண்டமைக்கு
1: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் பாசன். இனிய மாலை வணக்கம். கண்ணன் காக்கன், என்ன உங்களோட முயற்சி நல்லா நல்லா இருந்து நல்ல விளக்கம் எல்லாம் கொடுத்தீங்க. இன்றைக்கு தான் தெரியும் 16 பாசையில் லவ் சொல்லியிருக்கணும்.
0: இனி அந்த பாட்டுக்கு கேட்க கொஞ்சம் ரசனை வரும். முந்தி அந்த பாட்டு கேட்க என்னடா இது தேவையில்லாத வசனம் எல்லாம் வருது.
2: எனக்கு அந்த பாட்டு நல்ல விருப்பம். எனக்கு அந்த கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி இன்றைக்கு தான் தெரியும் 16 பாசம் என்றதுல
0: எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பீங்க என்ன கண்ணு.
2: ஓம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கேன் ஸ்டார்ட்ல இருந்து. மற்றது எனக்கு வந்து டெலிபோன் மணி போல். மற்றது நாதஸ்தர ஓசை.
0: ஓ, அதை விட மாட்டியல். நன்றி நன்றி கண்ணன்.
2: நன்றி நன்றி சங்கருக்கு சங்கருக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்
0: பவன். நிலம் நன்றி. நீங்கள் என்ன இப்ப காண கிடைக்குது இல்லையா?
3: நான் எங்களுக்கு வேலையில கொஞ்சம் பிஸியா போயிட்டு இதை மிஸ் பண்ணிட்டேன். கேட்கிறேன் கேட்கலாம் போயிட்டு.
0: சரி,
3: பிக் லாஸ் போய் எனக்கு எல்லாரும் ஜில்ல ஜில்லா இருக்கு. எனக்கு வந்து இந்தியன் இதுவும் மற்றது இந்த பூவும் போட்டா நினைவு போடுங்க. ரெண்டு நல்ல பாட்டு.
0: நன்றி நன்றி பவான். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: நான் தேவதாஸ் கேட்கிறேன். வணக்கம். சுகமா இருக்கிறீர்களோ?
0: ஓ, நலம் தேவதாஸ். நன்றி. நீங்க எப்படி? நலமா?
4: நாங்க நலமா நடந்து கொண்டிருக்கிறோம். மற்றது நீங்கள் நான் ஆசிரியர் உங்களை கேள்விப்பட்டு நான் டீச்சரா இருந்திருக்கிறேன்.
0: யார் சொன்ன? பொய் சொல்லி இருக்கிறேன்.
4: நீங்க என்ன துறையில ஆசிரியரா இருந்தேன்னு தெரிய முடியுமோ?
0: யார் சொன்ன உங்களுக்கு நான் ஆசிரியரா இருந்தேன்?
4: எனக்கு நான் சொல்லிப்பட்டேன். நீங்கள் இசைல ஒரு டிப்ளமோ எடுத்திருக்க, சரியான ஒரு டாக்டர் பட்டம் எடுத்திருக்க போல இருக்கு. அதை விட எல்லா துறையிலும் நீங்க நல்லா தான் இருக்குது. ஒவ்வொரு பாட்டை பத்தியே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கேன். நம்ம அப்படி செய்ய மாட்டேன். அதாவது இந்த படத்தை தயாரிச்சாக்களோ டைரக்டர்மாரோ ஆல்ரெடி இசையமைப்பாளர்களோ இப்படி ஒரு ஆராய்ச்சி செய்திருக்க மாட்டேன். உங்களா கேட்க கேட்க ஒரு ஆசையா உங்களோட எல்லா துறையிலும் ஒரு அதாவது ஒரு பின்னதான் இருந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
4: மற்றது நாதேஸ்வர ஓசையில ஒன்றாக பாட்டு விரும்புகிறேன்.
0: கட்டாயம் அதை கேப்பி எனக்கு தெரியும்.
4: நன்றி.
0: நீங்கள் டெலிபோன் மணி போல் அந்த பாடல் முந்தி கேட்டிருக்கிறீங்களா? இந்திய திரைப்பட பாடல். திரைப்படம் பாத்துறீங்களா? இந்திய நீங்களால் ஜங் பாய் தானே.
4: உண்மைதான்
0: நன்றி நன்றி.
4: இதே மாதிரி நன்றி
0: நன்றி மிக்க நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்
5: வணக்கம் வணக்கம். நன்றி. இருக்கீங்களோ?
0: நலம் ஜெயா. நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீண்ட நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்ன ஜெயா?
5: இல்ல இல்ல, போன வந்தா ஒரு நாள்.
0: எப்போ வந்தேன்? போன கிழமை வந்தேன் மாதிரி தெரியும்.
5: அப்ப உசிலம்பட்டி பொண்ணை பார்த்து எனக்கு கழுத்து துடிக்கி போச்சு.
0: அந்த ஊசலம்பட்டியை பற்றி யாராவது ஏதாவது சொல்லி வினவன் பார்த்து ஒரு
5: உண்டையும் பிரிச்சு மேய்ஞ்சிங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்ல நல்ல உண்டைக்கு பவன் கேட்காம போனது அவருக்கு எனக்கு என்ன சொல்லி அவசியம் இல்லை போட. அவரை விட்டுட்டார். நல்ல நல்ல நினைச்சு நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எனக்கு பாடல் வந்து இந்த டெலிபோன் மணி ஒரு சிரித்தோல் அந்த பாட்டுல போட்டுருங்க. நினைச்சோம்
0: ஒரு பாடல்ல
5: நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி தான் வந்தேன்.
0: நன்றி நன்றி ஜெயா, நன்றி.
5: நல்ல படம் தான். நன்றி மணி சொல்லு.
0: நன்றி, சந்திப்போம். நேரம் இப்பொழுது 7:23. நேர்கள் இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள்.
6: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
7: ஆலோசனைகளும்
6: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
8: காசு வேணும் என்று சொல்லிட்டேன், கடைசியா காசு கொண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
6: அம்மா நகை அடகுமாடம், நகைக்கு கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
9: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
6: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
10: Everything okay, no problem and jinam
11: bar kalamu closing da tadikira nadi.
12: The customer you're trying to reach is not available.
6: Pradeep Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Silvam 416-268-0155.
13: 2026 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
14: வணக்கம் வாசன், ரவிசங்கர் பேசுறேன்.
0: ரவிசங்கர் வாருங்கள், வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
14: நல்லா இருக்கேன்.
0: உங்களோட பாட்ட பிரிச்சு மேலாம் போச்சு, கொஞ்சம் செய்ய முடிஞ்சது.
14: பரவாயில்ல,
0: அந்த நான் கொஞ்சம் கூட அதுக்கு இலக்கியம் இலக்கணம் எல்லாம் கலப்பு முடிஞ்சது. நேரம் பிரச்சனை
14: போயிட்டு, பரவாயில்ல, பார்ப்போம்.
0: நிச்சயம் நல்ல பாடல் அது. நாங்கள்
14: அருமையான
0: பாடல், அது அந்த அந்த கால காதலை அப்படியே கொண்டு பாடல்.
14: கொச்சைப்படுத்தாம எவ்வளவு நல்லா பா சொல்லியிருக்காரு இல்லையா?
0: அருமை. இல்ல, அந்த கால காதலும் அப்படித்தானே, அந்த கால காதல் வார்த்தையால காதல் சொல்ற இல்லையே, கண்ணால மனதால அசைவால அந்த காதலுக்கு இருக்கக்கூடிய வைராக்கியம் உறுதி இந்த காதல்களுக்கு இல்லத்தானே? அடிக்க
14: வரீங்கள். அவங்க சொன்னது நாதஸ்வர ஓசையில, அப்புறம் இன்னொன்னு டெலிபோன் மணி, அப்புறம் மூணாவது ஒண்ணு சொல்ல மறந்து போச்சு. அவங்க என்ன சொன்னாங்களே?
0: இல்ல, ரெண்டு பாடலாம் சொல்லி இருக்கணும் எல்லாரும்.
14: அவங்க ரெண்டு தான் சொன்னாங்க, அது ரெண்டாவது பாடல் என்னங்க? மறந்து போச்சு எனக்கு.
0: இன்று நீ நாளை நான் திரைப்படத்தில் பொன்வானம் பன்னீர் தூவும்,
14: பொன்வானம் பன்னீர் தூவும் நின்னேரம். ஆமா, அந்த மூணு பாடல் போடுங்க எனக்கு.
0: எல்லாருக்கும் ரெண்டு பாடல் தான் சரி, உங்களுக்கு இன்றைக்கு மூன்று பாடல். உங்களுக்கு
14: ரெண்டு தான் கொடுக்க முடியுமா? பரவாயில்ல, எனக்கு தெரியல.
0: மற்ற எங்கட பயணம் எல்லாம் முடிஞ்சதா? வீட்டை வந்துட்டீங்களா?
14: முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஆமாங்க.
0: உங்களோட பாட்டெல்லாம் மெலசை கேட்டு கொண்டு வந்து நீங்களா?
7: ஆமா, அது வீட்டுல வந்து தான் கேட்டேன்.
0: ஆ, வீட்டை வந்து கேட்டுட்டீங்க?
7: 6:30 வந்துட்டு வீட்டுக்கு. ஆமா.
0: ஆ, அப்புறம் என்ன?
7: அப்புறம் சென்னை பாஷை வந்து சொன்னாங்க இல்லையா மொழி, அது வந்து ஒரு தபா ரெண்டு தபானா ஒரு ஒரு முறை இரண்டு முறை அதான் அர்த்தம். தபா
0: தபான்றது முறை என்ன?
7: முறை. அப்புறம் குந்திக்குச்சுன்னா வந்து உட்காந்துச்சுன்னா அர்த்தம்.
0: ஓ, அது சரி. எல்லாருக்கும் குந்தி.
7: ஆமா, குந்திக்கு அந்த மாதிரி. அப்புறம் கிருஷ்ணாயில் தான் கிருஷ்ணாயில் கிருஷ்ணாயில் வாங்க.
0: கிருஷ்ணாயில் அங்க அந்த ஒரு ஒரு தேங்காண்ண கிருஷ்ணா பிராண்ட்ல ஒரு தேங்காண்ண இருக்குது இந்தியாவில், அதெல்லாம் பொறிக்கிறது. இப்ப கரிசன் ஓயில எல்லாம் பொறிக்கலாதானே சாப்பாடு?
7: இல்ல, கரிசன் வந்து கரிசன் வந்து அடுப்பு பத்த வைக்கிறது தானே?
0: அடுப்பு, அது மண்ணெண்ணெய். அடுப்பு பத்த
7: மண்ணெண்ணெய், மண்ணெண்ணெய் தான் கரிசன். அதான் கிருஷ்ண ஆயில். கரிசன் ஆயில் தான் கிருஷ்ண ஆயில் வாங்க.
0: அப்படியா? நான் கிருஷ்ணா வந்து அந்த தேங்காய் ஒன்றுக்கு தானே?
7: இல்ல இல்ல இல்ல இல்ல, சென்னையில வந்து இப்ப தமிழ்நாடு சில இடத்துல கிராமங்கள்ல சொல்லுவாங்க கரிசன் ஆயில் அப்படியே கால போக்குல கிருஷ்ண ஆயில் போச்சு. கிருஷ்ண ஆயில்.
0: அப்படியா?
7: ஆமா, அப்படிதான்.
0: சரி சரி, நான் கிருஷ்ணாவில் என்றால் அந்த பிராண்டை கதைக்கணும் அண்ணே.
7: இல்ல இல்ல, கரிசன் ஆயில் தான் வந்து அது எல்லாமே தண்ணியில பத்த வச்சு தான் சொல்றாங்க இல்லையா?
0: இல்ல இல்ல, இலங்கையிலும் மண்ணெண்ணெய் என்று சொல்றாரு. அதை
7: மண்ணெண்ணெய் தான், மண்ணெண்ணெய் தான் கரிசன் ஆயில் ஆங்கிலத்துல.
0: உங்களுக்கு தெரியும் மாதிரியா யாராவது இந்த ஊசலம்பட்டியில பெண்குட்டி பெட்டி கதைக்கிறார் அதுல ஒரு பாட்டுல.
7: ஆமாங்க,
0: என்ன உயரமான ஆக்கள் ஊசலம்பட்டி ஆக்கள்?
7: இல்ல, ஊசலம்பட்டி வந்து மதுரை பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். நல்லா இப்ப இது இப்ப என்ன விவசாயத்துக்கு ரொம்ப செழிப்பான இடம் அது. அங்க ஒரு பெரிய கோவில் ஒண்ணு இருக்கு, பேரு சேர்த்து ஞாபகம் வரல. அது
0: போன
7: கோயில்
0: பிள்ளையார்.
7: ஆமா, ஞாபகம் இல்லைங்க. ஒரு கோவில், பெரிய கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில் தான் நினைக்கிறேன். அப்புறம் அது வந்து கள்ளர் இன மக்கள் நிறைய இருக்காங்க அங்க. கள்ளர், கள்ளர், கள்ளர் அப்படிமாங்க. அந்த அந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க தான் அந்த அந்த ஊர்ல நிறைய இருப்பாங்க. அதனாலதான் இப்ப சொல்றாங்களோ தெரியல, வாட்ட சாட்டமா பெருசா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி.
0: அதுல அந்த அது அது ஒரு கேள்வியா கேட்டிருந்தேன் தெரிஞ்சா வந்து.
7: ஆமா, நான் கேட்டேன், நான் கேட்டேன். பட் எனக்கு ஒன்னும் அதை பத்தி அவ்வளவு தெரியல. எனக்கு தெரிஞ்ச இந்த கோவில் இருக்கு, மத்தபடி பெருசா அந்த ஊர்ல ஒன்னும் இல்ல. மதுரை பக்கத்துல இருக்குன்னு தெரியும்.
0: பெரிய கலாச்சாரமான கோயில், என்ன கலாச்சாரமான இடம் பழைய.
7: ஆமாங்க,
0: நான்
7: பழைய பழைய கோவில்
0: ஒன்று.
7: கோவில் வந்து ஒரே நிமிஷம், விவசாய நகர் நீடுதான். அப்புறம் டெம்பிள் பார்த்தீங்கன்னா
0: கோயில் பேர் நான் சொன்னேன், நானும் சொன்னேன். ஒரு பிரபலமான கோயில்
7: ஒன்றுதான். ஒரே நிமிஷம் இருங்க, நான்
0: குடிச்சிடுறேன்.
7: உசலம்பட்டி சுப்பிரமணிய சுவாமி முருகன் டெம்பிள்,
0: முருகன் கோயில்.
7: அப்புறம் கைலாசநாதர் டெம்பிள் திரியன் மலையில் இருக்கு. ரெண்டு கோவில் இருக்கு அந்த ஊர்ல, உசலம்பட்டி சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவில்.
0: சில பேர் அந்த மலைக்காக தான் அந்த அண்ணாந்து பார்த்து கழுத்துன்னு வந்த கதை வருது தெரியா, உசலம்பட்டி.
7: தெரியல, உசலம்பட்டி. அப்புறம் நடிகர் இருந்தால உசிலை மணி,
0: உசிலமணி அதான் சொன்னேன்.
7: பிரபலம், உசலம்பட்டி சேர்ந்தவர் தான்.
0: சரி, நன்றி நன்றி ரவிசங்கர்.
7: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
15: மாலை வணக்கம். நான் காசி, நிலமா இருக்குமே?
0: ஓ, நிலம் காசி. நன்றி, நீங்கள் எப்படி?
15: நிலமா இருக்கு, நிலமா இருக்கு. நன்றி நன்றி. பாத்தீங்களா, நீங்கள் விட்டாலும் நாங்கள் விட்டாலும் நீங்கள் முந்தைய நேரங்களில் பேரை சொல்லி சொல்லிருந்தீங்க. பாத்தீங்களா, வந்த அந்த நேற்று பேரே இன்றைக்கு தான் நான் புதுக்க கேட்டுருக்கேன். நேற்று நேர் அவர் வந்து சொன்னார், உங்களை
0: கண்டுபிடிச்சிட்டார். தேவராஸ்
15: வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே. என்ன ஒரு ஒரு திறமையன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் முயற்சி செய்வார்கள் நேரர்கள் பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எனக்கும் நாலு சிற ஓசையிலும் மற்றது தெளிவன் மாணிகே ரெண்டுமே.
0: ஓ, எல்லாரும் ஒட்டே பாட்டுக்கெல்லாம் நிக்கிறீங்க, என்ன
15: நல்ல பாட்டு. நாதேஸ்வர ஓசை எத்தனை எவ்வளவு ஆரம் அது, அது கேட்க இப்பவும் அது புது பாட்டுமா இந்த நடக்க என்ன? நன்றியே,
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் இசைத்தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இசைத்தேர்வு நிகழ்ச்சியில் முதலாவது பாடல் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. 24 மணி

0: info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: மாலை வணக்கம் ரமேஷ்.
1: ரமேஷ் வாருங்கள்.
2: அன்றைய பாடல் வந்து இந்த டெலிபோன் மணி போல, அந்த இன்னொரு பாடல் நாதஸ்வரஸ், அந்த ரெண்டு பாடல் தான். அந்த ரெண்டு பாடல் விரும்பி கேட்போம், நன்றாக இருக்கிறது. அதை நீங்க எதுவும் இந்த நிப்பதம் கேட்ட இந்த கிருஷ்ணாயில சொல்லிட்டு நீங்க நினைக்கிறேன், சென்னையில அதாவது அது நான் அங்க இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா, அது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யும் போது கெரசின் ஆயில்னு சொல்லுவாங்க. கெரசின் ஆயில் வந்து அந்த மாதிரி மக்கள் எல்லாம் நிறைய வாயில் நிறைய கிருஷ்ணா அப்படி கிருஷ்ணா வந்ததுதான்.
1: அதுதான் ரவிசங்கர் சொன்னார் கிருஷ்ணா. எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது உண்மையில. நான் நினைச்சது என்னென்னா, கிருஷ்ணா ஆயில்ன்றது ஒரு சமையல் எண்ணெய் ஒன்றுக்கு தானே, கிருஷ்ணா ஆயில்ன்ற ஒரு பிராண்ட்.
2: அது கிடையாது, இது வாயில நுழையதுனால அந்த
1: ரவிசங்கர் தான் சொன்னார், கரிசன் ஓயில தான் கிருஷ்ணா ஓயில்
2: என்றாங்கள்.
1: ஊசிலம்பட்டியில ஆக்களை உயரமான ஆக்கள் அண்டு பாடல்.
2: ஊசிலம்பட்டி நேச்சர், அதாவது எங்கூட படிச்சவர் ஒரு ஊசிலம்பட்டி இருந்தவர் தான். நாங்க எங்க ஒரே கிளாஸ் படிச்சாலும் அவருக்கெல்லாம் நாங்க பிள்ளைகளா இருப்போம். அவர் அப்பா அம்மா இருப்பாரு, நாங்க பிள்ளைகளா இருப்பா. காரணம் அவங்க என்ன சொல்றோம், அதாவது அந்த ஏரியால ஒரு குறிப்பிட்ட ஏரியால குறிப்பிட்ட உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஸோ அந்த மரபணு தோட்டம் தான். ரெண்டாவது அந்த நீங்க ஒன்று சொன்ன ரீசன், நாங்க எப்ப பார்த்தோம் மலையே பார்த்துட்டு இருப்பாங்களாம். பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த எக்ஸ்டெண்ட் ஆயிப்போச்சு அந்த மரபணு, அது ஒண்ணுக்கு ஒண்ணு சங்கிலி மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி பெருசாயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து அங்க சாப்பாடு உணவு பழக்கங்கள் இந்த மரபணு தான் அங்க யாரும் இருக்கிறது. மற்றபடி பேசலாம், அந்த குறிப்பிட்ட உணவு பழக்கங்கள் தாங்க. ஆமா,
1: கொஞ்சம் உயரமான ஆக்கள் தான்.
2: அது உயிரமாங்க, அண்ணன் பார்த்து பார்த்து இந்த ஒவ்வொரு ஆணும் எக்ஸ்டெண்ட் ஆகிப்போச்சு, இழுத்து இழுத்து அண்ணாந்து. அதுதான் நாங்க அப்ப கிண்டல் அடிச்சிருவாரு. பட் அது வந்து அவங்க உணவு பழக்கம் மரபணுதான், அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பழக்க வழக்கங்களே
1: அதுதான்.
2: ஆமா,
1: நன்றி நன்றி. எவ்வளவு விஷயங்கள் வருது பாருங்க, ஒரு பாட்டுக்குள்ள எத்தனை சொல்றீங்க.
2: நிச்சயமா, ஆமா,
1: நன்றி நன்றி
2: நன்றி. வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வாசன், நான் முரேன்.
1: முரேன் வாருங்கள். வணக்கம.
3: வணக்கம். எனக்கு தெரியல இந்த பாடல் பாடல் நீங்க தெரிய செய்யறது யாரு என்ன?
1: ஆமா,
3: என்ன பாடல் சொல்ல முடியுமா?
1: காத்துருங்களே சொல்றேன். ஆமாம், இப்பொழுது முதலாவது பாடல் ஒன்றை நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம், அதன் பின்னர் நேர்கள் இணைந்து கொள்ளலாம். காத்திருங்கள் நேர்கள். இப்பொழுது வசந்தராகம் திரைப்படத்தில் தேவகுமார் தெரிவித்தார்,

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
4: நேர்கள் இசைத்தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய இசைத்தேர்வு நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த 6 பாடல்களில் ஒரு பாடல் ஒளிபரப்பாகிவிட்டது. இனி 5 பாடல்களையும் தருகின்றோம். முதலாவது டெலிபோன் மணிபோல் அடிப்பவள், டெலிபோன் மணிபோல் சிரிப்பவள் இவளா, இந்தியன் திரைப்படம். இரண்டாவது பூட்டிய சிறையினை உடைப்போம், இம்சை அரசன், 23 புலிகேசி திரைப்படத்தில். மூன்றாவது பூவும் பொட்டும் திரைப்படத்தில் நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான். நான்காவது இன்று நீ நாளை நான் திரைப்படத்தில் பொன்வானம் பன்னீர் தூவும் இந்நேரம். ஐந்தாவது அரவிந்தன் திரைப்படத்தில் தங்கச்சூரியனே எங்க மனசில் புதுசா ஒரு ராகம். இவைதான் இந்த 5 பாடல்களும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான 2 பாடல்களை தெரிவு செய்யலாம்.
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கின்ற பாடல் இன்று நீ நாளை நான் திரைப்படத்தில் இருந்து எஸ் ஜானகி குரலில் ஒழிக்க இருக்கின்றது. இந்த பாடலை விரும்பி கேட்பவர்கள் தேர்வு செய்தவர்கள் ரவிசங்கர், சத்யா, எஸ் பி சரண்.

0: நேர்கள் இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நான்கு பாடல்கள் மீதம் இருக்கின்றன. ஒன்று இந்தியன் திரைப்படத்தில் டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா, இரண்டாவது இம்சை அரசன் 23 புலிகை திரைப்படத்தில் பூட்டிய சிறையினை உடைப்போம் என்ற பாடல், மூன்றாவது பூவும் பொட்டும் திரைப்படத்தில் நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான், அதேபோல் நான்காவது அரவிந்தன் திரைப்படத்தில் தங்கச் சூரியனே எங்கள் மனதில புதுசாராகும். இவை நான்கு பாடல்கள் இன்று இசை தேர்வு நிகழ்ச்சியில் இருக்கின்றன. உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் தேர்வு செய்யலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக ஒரு நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் பாசன், நிர்மலா வைக்கிறேன்.
0: நிர்மலா வணக்கம், பாருங்கள்.
1: அப்ப நின்று நீங்கள் காய்ச்சி கொண்டிருந்தீங்க
0: ரவிசங்கரோட
1: மெரிசல பற்றி நல்ல இதை சொன்னாரு. ஆமா, எனக்கு வந்து 3-1
0: பாட்ட சொல்லணும் நிர்மலா. 3-1 நம்பர் இலக்கவேனா மாறிட்டது. பாட்ட சொல்லணும்.
1: ஓ, நாதஸ்வர ஓசையிலே மூன்றாவது.
0: நாதஸ்வர ஓசையிலே மெட்டது
1: முதலாவது பாடல்.
0: அது இந்தியன் திரைப்படம்.
1: இந்தியன்
0: திரைப்படம் திரைப்படத்தையாவது சொல்லணுமே. என்னடா இலக்கங்கள் மாறிக்கொண்டிருக்கும்.
1: சாரி சாரி.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. எனக்கு
0: நேரம் 7:51.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: நேரம் இப்பொழுது 7:52. அடுத்து ஒலிக்கின்றது இந்தியன் திரைப்பட பாடல். இந்தியன் திரைப்பட பாடல் டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா. இந்த பாடலை பல நேர்கள் விரும்பி கேட்டிருந்தார்கள். நேர்கள் காசிநாதன், தேவதாஸ், பவான், தேவகுமார், சாரா, குகராஸ், நோர்வேஜியா மற்றும் கண்ணன், ரமேஷ், காசி, நிர்மலா ஆகியோர் இந்த பாடலை தேர்வு செய்திருந்தார்கள். அவர்களது தேர்வில் இந்த பாடல் ஒலிக்கின்றது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மணித்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: வேலை தேடும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள அதேவேளையில் அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் குறிப்பாக சில்லறை வர்த்தகம் மற்றும் தங்குமிடம் மற்றும் உணவு சேவை துறைகளில் குறைந்திருப்பதாக புதிய ஆய்வொன்று தெரிவிக்கின்றது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி TD வங்கி வெளியிட்ட ஆய்வின்படி 15 முதல் 24 வயதுக்கு இடைப்பட்டவர்களிடையே வேலையின்மை வீதம் கடந்த செப்டம்பரில் 14.6% ஜூலை மாதத்தில் 12.6% குறைந்திருப்பதாகவும், இருப்பினும் மற்றைய வயது பிரிவினரோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த வீதம் அதிகமாகவே உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மிகவும் இளவு வயது தொழிலாளர்களான 15 முதல் 19 வயதுக்குட்பட்ட பதின்ம வயதினர் தற்போதைய பலவீனமான வேலைவாய்ப்பு சந்தையின் காரணமாக அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முக்கிய காரணமாக வழக்கமாக இளம் தொழிலாளர்களை அதிகம் பணியமர்த்தும் துறைகளில் வேலைவாய்ப்புகள் சுருங்கியதே காரணமாகும். அதோடு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு குறைவு, தங்குமிடம் மற்றும் உணவு சேவை துறைகள் மற்றும் சில்லறை வர்த்தக துறைகளே முக்கிய காரணமாக உள்ளன. 2019ஆம் ஆண்டை விட இந்த துறைகளில் சுமார் 25,000 குறைவான இளைஞர்களே தற்பொழுது பணியில் இருப்பதாக அந்த ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது. கனேடிய குடியுரிமை சான்றிதழ்களை கோரி உலகம் முழுவதிலுமிருந்து வரும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அண்மைய மாதங்களில் வேகமாக அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து வரும் ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் இதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் நாடாளுமன்றம் குடியுரிமை இழந்த கனேடியர்கள் தொடர்பான சட்டத்தை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து சான்றிதழ்களை பெற்றவர்களின் எண்ணிக்கை 1st முதல் May 31st வரையிலான காலத்தில் கிட்டத்தட்ட 50% அதிகரித்துள்ளதாக புதிய தரவுகள் காட்டுகின்றன. பில் C3 எனப்படும் இந்த சட்ட மசோதா கனேடிய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் தங்கள் வம்சாவளியை நிரூபித்தால் குடியுரிமை பெற அனுமதிக்கின்றது. கனடாவுக்கு வெளியே பிறந்த முதல் தலைமுறையினருக்கு மட்டுமே குடியுரிமையை மட்டுப்படுத்துவது மிகவும் கடுமையான கட்டுப்பாடாக அமைகின்றதாக நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து இந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலே அண்மையில் கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து மகிழ்ச்சி அடைவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகியவை அண்மையில் இறுதியாக மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக அவர் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். மத்திய கிழக்கு நாடுகள் எவ்வாறு ஒன்றிணைகின்றன என்பதையும், நாடுகள் எவ்வாறு தங்களை மிகவும் அர்த்தமுள்ள வகையில் தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதையும் இது காட்டுவதாக டிரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை ஒரு பெரிய துணிச்சலான மற்றும் முக்கியமான முதல் படி என்றும் அவர் வர்ணித்திருக்கின்றார். ஆகஸ்ட் 7ஆம் தேதி கையெழுத்தான இந்த முத்தரப்பு ஒப்பந்தமானது ஈரான் ஆதரவு ஹூதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்கள் உட்பட அந்த பகுதி முழுவதிலும் வன்முறையை பரப்பிய அமெரிக்கா ஈரான் மோதலுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தின்படி இதில் உள்ள எந்தவொரு நாட்டின் மீதான தாக்குதலும் அனைத்து நாடுகளின் மீதான தாக்குதலாகவே கருதப்படும் என்றும், கூட்டு தற்காப்பு மற்றும் தடுப்பு ஆற்றலை வலுப்படுத்துவதே இதன் நோக்கம் என்றும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டு பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதிலும் அந்த பகுதியிலும் அதற்கு அப்பாலும் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதிலும் தங்களுக்குள்ள கூட்டு அர்ப்பணிப்பை இந்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இதேவேளை ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதலை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் பங்கேற்பதற்கான உறுதிப்பாட்டையும் இந்த 3 நாடுகளும் பகிர்ந்து கொள்ளுகின்றன. இஸ்ரேலும் ஹொண்டுரஸும் தங்கள் ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் இடம்பெற்ற விழாவில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கேட்ஸ் மற்றும் ஹொண்டுராஸ் பாதுகாப்பு அமைச்சர் என்ரிக் ரோட்ரிகஸ் ஆகியோரினால் இது கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதோடு பாதுகாப்புத் துறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்தும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்ததாக தி ஜெருசலம் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த பயணத்தின்போது ஹொண்டுரஸின் பாதுகாப்பு அமைச்சர், உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ஆயுதப்படைகளின் கூட்டம்